0: தமிழக வெற்றிக் கழகத்தின் அனுதாப வாக்கலைகள் என்று எல்லாம் பேச தொடங்கினோம். ஆனால் முடிவு வித்தியாசமாக வந்திருக்கின்றது. இதனை அடுத்து பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டது. அதில் கரூர் அதிமுக வேட்பாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளரை விட 1821 வாக்குகளால் வெற்றி பெற்றிருக்கின்றார். மதியழகன் மிகவும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டார். கரூர் தொகுதியில் மதியழகன் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் அந்த இடத்தில் தோல்வி கண்டிருக்கின்றார். அதேபோல் அரவக்குறிச்சி தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ரா இளங்கோ அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் எம் சத்யா வெற்றி பெற்றிருக்கின்றார். குளித்தலை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் வெற்றி பெற்றிருக்கின்றார். இப்படி கரூர் தொகுதி, கரூர் மாவட்டம் மிக பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இரண்டு காரணங்களால், ஒன்று தமிழக சட்டசபை தேர்தலில் மிக கடும் அதிகமான வாக்குகள் பெற்ற மாவட்டம் என்ற பெருமை கரூர் மாவட்டத்துக்கு கிடைத்தது. 93% வாக்குகள். அதேவேளை கரூர் தொகுதியில் இடம்பெற்ற பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள் காரணமாகவும் கரூர் தொகுதி பற்றிய தேர்தல் முடிவுகள் பலராலும் எதிர்பார்க்கப்பட்டன. 4 தொகுதிகள், இது 2 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம், 1 தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 1 தொகுதி தமிழர் வெற்றிக் கழகம். நேரம் இப்பொழுது 8:02. நேர்களை இந்த மணிப்பொழுதில் மனத்தியால செய்தி அறிக்கையை தொடர்ந்து நேர்களை இணைத்து
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Avali News.
2: அரசாங்கம் நடைமுறைப்படுத்த உள்ள புதிய பெறுமதி சேர் வரி வாட் மாற்றங்கள் மற்றும் அதன் கொள்கைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். ஜூலை 1 முதல் வரி விரிவுபடுத்துதல் மற்றும் வரி வீதங்களை உயர்த்துதல் மற்றும் கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் போன்றவற்றை அரசாங்கம் ஒரே நேரத்தில் முன்னெடுக்க உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். புதிய வரி மாற்றங்கள் காரணமாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் வரி சட்டத்துக்குள் கொண்டுவரப்படும் என்றும், நிதி சேவைகள் அதிக வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படும் என்றும், டிஜிட்டல் பொருளாதாரமும் பெறுமதி சேர் வரிமுறையின் கீழ் உள்ளடக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் ஒட்டுமொத்த இணக்கப்பாட்டு கடமைகளும் அதிகரிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நடவடிக்கைகள் வெறும் சீர்திருத்தங்கள் அல்ல என்றும், மாறாக பொருளாதாரத்தை நசுக்கும் பறிப்பு என்றும் அவர் விமர்சித்திருப்பதோடு, அதிக வரிகளை விதிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார். வணிகங்கள் இயங்குவதற்கும் இடமளிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு இல்லாவிட்டால் இறுதியில் வரி விதிக்க எதுவுமே எஞ்சியிருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆரோக்கியத்திற்கு தீங்கான துரித உணவுகளை முழுமையாக தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் வானிலை மற்றும் பாரம்பரிய விவசாய முறைகள் காரணமாக இயற்கையான சத்துமிக்க உணவுகள் கிடைக்கப்பெற்றாலும், ஆரோக்கியமற்ற அல்லது குறைந்த சத்துடைய உணவுகளின் நுகர்வு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்திருப்பதாக பிரதியமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்தார். சிறுவர்கள் துரித உணவுகளுக்கு அடிமையாகி வருவதாகவும், அதே நேரத்தில் பல அரச மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் உணவை தவிப்பதோடு ஊட்டச்சத்து இல்லாத அல்லது மிக குறைந்த ஊட்டச்சத்துள்ள துரித உணவுகளை தேர்ந்தெடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தடை அவசியமானதாக இருப்பினும், அதனை நடைமுறைப்படுத்துவது மிகவும் சிக்கலானது என்றும், இந்த முடிவுகள் எளிதாக அரசியல் மயப்படுத்தப்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இந்த உணவுகளை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவது குறித்து அமைச்சு ஆராய்ந்து வருகின்றது. வாயம்பே பல்கலைக்கழகத்தின் ஊட்டச்சத்து பீடத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் ரேணுகா சில்வாவின் ஆய்வின் அடிப்படையில் இந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. COVID-19 பெருந்தொற்று, பொருளாதார நெருக்கடி மற்றும் டிட்வா சூறாவளி போன்ற காரணங்களினால் ஏற்பட்ட உணவுப் பொருட்களின் விலை உயர்வு பலரையும் மலிவான, ஊட்டச்சத்து குறைந்த உணவு விருப்பங்களை நோக்கி தள்ளியிருப்பதாக அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் INS சிந்து கேசரி நீர்மூழ்கி கப்பல் செயற்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்திற்கு சென்றடைந்திருக்கின்றது. கொழும்பு துறைமுகத்திற்கு சென்றிருக்கின்ற இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பலான INS சிந்து கேசரி இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் இலங்கை கடற்படையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவிருக்கின்றது. அத்துடன் இந்த நீர்மூழ்கி கப்பலின் குழுவினர் இலங்கையில் உள்ள பல முக்கிய சுற்றுலா தலங்களுக்கும் செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்படும் தானசாலைகளை பதிவு செய்யும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை ரீதியில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக மட்டங்களில் இந்த பதிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகோட தெரிவித்தார். தானசாலைகளை நடத்துவது தொடர்பான விசேட வழிகாட்டுதல்களை சுகாதார அமைச்சு தற்பொழுது வெளியிட்டிருப்பதாகவும் இதுகுறித்து பொது சுகாதார பரிசோதகர்களிடம் வினவி மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதேவேளை மூன்று பீடங்களின் மகாநாயக்க தேர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின்படி May 30 விசாக் பௌர்ணமி தினம் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டு முடிவுகள் தொகுதி வாரியாக அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகின்றது. முதல் முறை தேர்தலில் களம் கண்டிருக்கின்ற நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே பல தொகுதிகளிலும் முன்னிலை பெற்று வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அணியில் காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, SDPJ, முக்குலத்தோர் புலிப்படை மற்றும் தமிழர் தேசம் கட்சி ஆகிய கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணி போட்டியிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அணியில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், புரட்சி பாரதம் உட்பட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், சீமானின் நாம் தமிழர் கட்சிகள் தனித்து தேர்தலை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் மேலாண்மை குறித்த முதல் தேசிய அளவிலான விரிவாக்க வழிகாட்டுதல்களை இந்திய மத்திய அரசு அறிமுகம் செய்திருக்கின்றது. இந்தியாவில் டைப் 1 நீரிழிவு நோய் குழந்தைகளிடையே அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் டெல்லியில் இடம்பெற்ற தேசிய சுகாதார மாநாட்டில் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் மேலாண்மை குறித்த விரிவான வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. குழந்தைகள் நீரிழிவு நோய்க்கான தேசிய அளவிலான வழிகாட்டுதல் நிறுவப்படுவது இதுவே முதல் முறையாகும். இதன் மூலம் குழந்தைகள் நீரிழிவு நோய்க்கான சிகிச்சையை பொது தேசிய அமைப்பு இணைத்துக் கொள்ள சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீரிழிவு நோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கான பிறப்பு முதல் 18 வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் பாடசாலைகள் மற்றும் சமூக அமைப்புகள் மூலம் உலகளாவிய பரிசோதனையை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு டைப் 1 நீரிழிவு நோய் அறிகுறிகளை கண்டறிய 4D என்ற விழிப்புணர்வு முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிக தாகம், அதிக சோர்வு, உடல் மெலிதல் ஆகிய இந்த அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளை பரிசோதனைக்கு உட்படுத்த அறிவுறுத்தப்படுகின்றது. நோயை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் இறப்பு வீதத்தை குறைக்கலாம் என்றும் சிக்கல்களை தடுக்கவும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உதவலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நிகழ்ச்சியில் இந்த மனிதாளத்தின் முதலாவது நேர் வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா தேவகுமார், நலமா இருக்கிறீங்களோ?
0: ஓ நலம் தேவகுமார், நன்றி. நீங்கள் எப்படி?
1: நலமா இருக்கிறோம். நம்மளோட நீண்டிய காவல் பாடல்கள் எல்லாத்தையும் சேவமடுத்து கொண்டுதான் இந்த சென்னை கருத்து எவ்வளோ ஒரு கருத்தாடல் மாதிரியே சொல்லிருக்கிறது. சேவமடுத்து கொண்டுதான் இருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. நாங்களே பார்த்த மாதிரி ஏதாவது வந்துட்டார். அது எதிர்பார்த்தது என்று சொன்னா என்ன, அந்த அந்த சர்க்கார் படத்துல மாதிரி அவர் போய் அந்த ஒரு வாக்குக்காக அங்க அந்த அவ்வளவு தூரம் பிரச்சனை படம் சில சில படங்களை எடுத்து பார்த்து கொண்டு சொன்னால் காவிய படங்கள் எடுக்கப்பட்ட மாதிரியே இருக்கும். அதே மாதிரி சில சில அந்த அரசியல் வாழ்க்கைக்கு எம்ஜிஆருக்கும் பாடல்கள் வச்ச படங்கள் எல்லாம் கை கொடுத்துருக்கும். இவருக்கும் அப்படித்தான் இருக்கும். வேற்ற பாடல்கள் படங்களை பார்த்தீங்கன்னா சர்க்கார் படம் அப்படித்தான் இருந்துச்சு. என்ன நீ அரைமுறை கை கொடுத்து ஆட்சியை கிளச்சி போடாம காட்டல் இன்னொரு இடையில கழுத்து கொடுத்து ஈரது தேர்தலை வரவழைச்சு போடாம இருந்தால் நல்லா அது நாட்டுக்குத்தான் நல்லா. இந்த அவ்வளவு தூரம் ஒரு தேர்தலை எதிர்கொள்ற அளவுக்கு அவ்வளவு தூரம் மக்கள்ட பணம் தான் செலவாகும். அதெல்லாம் கவனமா இருக்கணும். எனக்கு இந்த சர்க்கார் படத்துல இருந்த ஒரு பிறர் புரட்சி அந்த பாடல்
0: நன்றி நன்றி பாடல் ஒழிக்கின்றது. நன்றி தேவகுமார். ஆமாம் நேர்களே, இந்த வேளையிலே நாங்கள் புதுச்சேரி முடிவுகள் ஏற்கனவே நாங்கள் தந்திருந்தோம். இந்த புதுச்சேரியிலிருந்து இப்பொழுது புதுச்சேரியில் மீண்டும் என்டிஏ ஆட்சி அமைகிறது. ஐந்தாவது முறையாக ரங்கசாமி முதல்வராகிறார். இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி ஆகியன இணைந்து 18 இடங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள். 5 இடங்களை வென்ற திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக மாறுகிறது. தமிழக வெற்றி கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் 3 இடங்களை வென்றிருக்கின்றன. புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியானா கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நிலவியது. என்டிஏ கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி என்பன இடம்பெற்றிருந்தன. இந்தியானா கூட்டணியில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இடையே ஏற்பட்ட மோதலால் இந்த கூட்டணியை குழப்பத்துடன் தான் தேர்தலில் சந்தித்ததாக சொல்லுகின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர். அத்துடன் இடதுசாரிகள் தனித்தும் போட்டியிட்டனர். அவர்களும் பிரச்சாரம் செய்யவில்லை. விசிகாவுக்கு ஒதுக்கிய தொகுதியில் காங்கிரஸ் இடதுசாரிகள் போட்டியிட்டனர். கடும் குழப்பத்துடன் இந்தியானா கூட்டணி இந்த தேர்தலை புதுச்சேரியில் சந்தித்தது என்று சொல்கின்றார்கள். April 9 வாக்குப்பதிவு நடைபெற்றது. May 4 வாக்கு எண்ணிக்கையில் தொடக்கம் முதலே என்டிஏ கூட்டணி முன்னிலை வகித்தது. புதுச்சேரியில் உள்ள 4 பிராந்தியங்களான புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, எனாமில் மொத்தம் 30 தொகுதிகள் இருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நேரம் முதலே என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய முன்னணியில் திகழ்ந்தது என்ற வகையில் இப்பொழுது மீண்டும் என்டிஏ கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கின்றது. என்டிஏ தலைவரான ரங்கசாமி 5வது தடவையாக புதுச்சேரியின் முதல்வராக மாறுகிறார் என்ற செய்தி இப்போது வெளிவந்திருக்கின்றது. இந்த வகையிலே புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்களம் தொகுதிகளில் வெற்றி பெற்று சான்றிதழ்களை பெற்றிருக்கின்றார். அவர் செய்தியாளர்களிடம் பேசுகின்ற போது விஜய் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி. புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வென்றுள்ளது மகிழ்ச்சி தருகிறது. புதுச்சேரியில் கடந்த 5 சிறப்பாக என்டிஏ அரசு ஆட்சி புரிந்தது. பல நலத்திட்டங்கள் செய்தோம். முதியோர், விதவைகளுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்ததை தேர்தல் மூலம் அங்கீகரித்திருக்கின்றார்கள். அதற்கு அங்கீகாரம் தரும் வகையில் மக்கள் வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். நன்றியோடு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அத்தனை மக்களுக்கும் இந்த வேளையிலே புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார். விரைவில் நான் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஆளுநரை சந்திப்பேன் என்றும் சொல்லியிருக்கின்றார். புதுச்சேரியின் 5வது தடவையாக முதலமைச்சராகின்ற ரங்கசாமி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோ போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: மாலை வணக்கம் வாசன் சாரா.
0: ஓ மாலை வணக்கம் சாரா, வாங்க.
1: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நல்ல நன்றி. நீங்கள் எப்படி?
1: நல்ல நலமா இருக்கிறோம்.
0: இந்த பாடு
1: எனக்கு வந்து தனியொருவன் படத்தில் தனியொருவன் நினைத்து விட்டு வந்த பாட்டு.
0: சரி, அந்த பாடல் ஒழிக்கும் நன்றி சாரா நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி நன்றி.
0: ஆமாம் நேர்களை, இப்பொழுது கேரள மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன. கேரள மாநில சட்டமன்றத்தில் இந்த முறை தேர்தலில் மக்கள் தீர்ப்பை ஏற்று நாமும் வெளியேறுகிறோம் என்று சொல்லி இப்போது கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 100 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் புதிய முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. முதல்வர் ரேஸில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வி டி சதீசன் ஆகியோர் இருக்கின்றார்கள். மேலும் காங்கிரஸ் மாநில தலைவரான ரமேஷ் சென்னிதலாவும் முதல்வர் ரேஸில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கேரளாவின் புதிய முதல்வர் குறித்து தலைமை முடிவு செய்யும் என்று காங்கிரஸ் தெரிவித்திருக்கின்றது. அதேவேளை சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்வியை தொடர்ந்து முதலமைச்சர் பினராயி விஜயன் ராஜினாமா செய்திருக்கின்றார். முதலமைச்சர் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரிடம் சமர்ப்பித்திருக்கின்றார். தமிழக ஆளுநர் தான் கேரளாவுக்கும் ஆளுநராக இருக்கின்றார். முதலமைச்சரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான ஆளும் இடது ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான NDA கூட்டணி என மும்முனை போட்டி நிலவியது. இதில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 100 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்திருக்கின்றது. என்ற வகையில் இப்போது ஆட்சியில் இருந்த இடது ஜனநாயக முன்னணி பினராயி விஜயன் தலைமையில் இருந்த கட்சி இப்போது தோல்வியை தழுவியிருக்கின்றது. அங்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றது. ராகுல் காந்தி ஏன் கேரளாவில் கால் பதித்து வைத்திருந்தார் நீண்ட காலமாக வயநாடு தொகுதியில் என்றெல்லாம் பல சந்தேகங்கள் ஏற்படும். இதற்காகத்தான் மெல்ல மெல்ல இப்போது ஆட்சி காங்கிரஸ் கைக்கு மாறியிருக்கின்றது.

0: கிருபதையை வெள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையை வெள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையை வெள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையை வெள்
2: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் வாங்க.
1: வணக்கம் மருங்குமார், அழைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: ஓ நல்ல மருங்குமார், நீண்ட நேரமே வந்து வந்து போனீங்க எல்லாருக்கும். வேற
1: என்ன, உங்கள் போர்டை க்ரோஸ் பண்ணது அதனால உங்களுக்கு கட்டாயம் கட்டாயம். என்னென்ன நெஞ்சினிலே திரைப்படத்திலிருந்து தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதிதார்.
0: அதுதான் பாட்டு
1: பாரு. இந்த பாட்டு ஒரு கொஞ்ச நாள் போகல, இது அர்த்தம் விளங்கும். இப்ப உடனே விளங்க, அதாவது ஒரு ரெண்டு மூணு மாசம் மேபி வருஷம்.
0: இப்பொழுது நாங்கள் அசாம் மாநிலத்திலும் தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. அசாம் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி 100 இடங்களில் வென்று ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் 3வது முறையாக ஆட்சியை தொடர இருக்கின்றது. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்திருக்கின்றது. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லப்படுகின்றது. தமிழ்நாடு உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடந்து முடிந்து இன்று வாக்குப்பதிவுகள் வாக்கெண்ணும் பதிவு கடமைகள் நடைபெற்று முடிந்து அவை வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சியை பிடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. மொத்தம் 126 தொகுதிகள் கொண்ட அசாம் மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க 64 இடங்களில் வெற்றி பெற்றால் போதுமானது. இந்த சூழலில் 126 இடங்களில் போட்டியிட்ட ஆளும் பாரதிய ஜனதா கூட்டணி 100 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது. மேலும் 2 தொகுதிகளில் முன்னிலையில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. பாரதிய ஜனதா மட்டும் 90 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 80 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அது கூட்டு அணிகளாகத்தான் போட்டியிட்டார்கள் என்ற வகையில் அவர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றார்கள். இதன் மூலம் அசாம் மாநிலத்தில் முதலமைச்சர் ஹமிந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக இப்போது ஆட்சி பீடம் ஏறுவதாக சொல்லப்படுகின்றது. அடுத்து மேற்கு வங்காளத்துடன் இணைந்திருப்போம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: நேர்களை இன்று பிஜிஎம்மில் போகின்ற பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சி முடிவதற்கு முன்னர் ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், வாங்கோ.
1: நான் பவுனியா சிவமோகன், ஸ்காப்ரோவில் இருந்து இருக்கிறேன்.
0: ஓ, வணக்கம் சிவமோகன், எப்படி நிலமா?
1: நல்ல சுகமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ, நலம், நன்றி நன்றி. அவ்வப்போதுதான் வருவீங்கள், ஆனா நிகழ்ச்சி கேட்கறது வேற கிடைக்கிறது.
1: நிகழ்ச்சி கட்டாயம் கேட்டு கொண்டிருப்பேன். ஆனா வந்து அந்த வர்றதுக்கு தான் தடங்கள் வந்து தடங்கள் வந்து வந்து வந்து கடைசி ஒரு 8:30 தான் சரி வரும். நல்லா இருந்தது. நீங்கள் எல்லாம் அந்த என்ன சொல்றது, சமூகம் சார்ந்த மேல வந்து பொதுவான விஷயங்களை சொல்லிகள் எங்களுக்கு நுழைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா வரும். நாங்க புத்தகத்தை எடுத்து படிக்கிறதும் பார்க்க சில விஷயங்கள் வந்து அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நீங்க கதை கேட்க அதை கேட்டு கேக்கு. இப்ப நான் எனக்கு தெரியுமா அந்த இந்தியாவில 2-3 ஸ்டேட்ல நடந்தேன்னு சொல்லி, ஆனா என்ன பெர்சன்டேஜ், ஆர் முதல்வர், ஆர் அந்த இதுகள் ஆளுநர் சொல்லி விவரங்களை சொல்லியிருக்கோம். நாங்கள் ஒரு பொதுவான நுழைஞ்சே பெறலாம். நல்லம், உங்களுடைய தொடரோடும் நன்றி.
0: உங்கள் மாதிரி இளைஞர்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து சேர வேணும் என்றதான் எங்களோட சிஎம்ஆர் நோக்கம் கூட.
1: நன்றி, உங்களை நிகழ்ச்சியில எல்லாம் நாங்கள் நல்லா இருக்கும். அதுவும் உங்களுடைய நிகழ்ச்சி முக்கியமாக கேட்போம் கட்டாயம்.
0: நன்றி நன்றி.
1: இங்கிருந்து மட்டும் இல்ல, இலங்கையில இருந்து எங்களுடைய தாய் தந்தைய சகோதரங்களை எல்லாம் கேப்பினேன். காலமா நினைக்கிறேன் இப்ப அவைக்கு வந்து ஒரு 4 அண்ணாளுடைய குழம்பிருவினேன். அப்ப ஒழுங்குனதுல இருந்து தொடர்ந்து கேட்டு கொண்டிருப்பினேன். அந்த பள்ளிக்கூடம் காலமா எனப்புற ஒரு அதுக்காக எல்லாரும் படிவா கேட்டு கொண்டிருப்பினேன்.
0: உங்களது அப்பா அம்மாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். அப்பா இப்படி
1: நல்ல சுகமா இருக்கேன், எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: அப்பாட அப்பாட பெயர், அம்மாட பேர் எல்லாம் அவருக்கு சொல்லி விடுங்க வானொலி.
1: அப்பாட பேர் வந்து மகேந்திர ராஜா, அம்மாட பேர் வந்து நாகேஸ்வரி. அண்ணா அண்ணா அண்ணா இருக்கிறார் குருபரன், மற்றது அண்ணி நிவேதா, மற்றது வந்து தங்கச்சி பேர் இருக்கிற வினோதினி பிரசாந்தினி. எல்லாரும் கேட்டு கொண்டிருக்கணும் உங்க நிகழ்ச்சிக்கு, அவை ஒரு முக்கியமான ரசிகர்கள்.
0: சரி, உங்களோட பாடல் அத்தனை பேருக்கும் மொழி கட்டும் இன்றைக்கு.
1: ஆமா, நான் வந்து கேட்கற வந்து அந்த விடாமுயற்சி படத்திலிருந்து பத்திக்குச்சி ஒரு ராட்சத்து தீரி என்ற பாட்டு, கிட்டத்தட்ட விஜய்க்கு அந்த பொருத்தமான பாட்டு. ஆனா நான் ஒரு அஜித் ரசிகரண்டபடிய அந்த சார்பில் அவருக்கு அது பொருத்தமா இருக்க மாட்டாங்க. அந்த பாடல் தேர்தல் நல்ல வடிவா இருந்தது, நல்ல ஒரு பெறுபெற தந்திருக்கு, வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் அந்த வெற்றி கூறி அதாவது வந்து மக்கள் வந்து கொடுத்தது வந்து அவருக்கு ஒரு மாற்றத்திற்காகத்தான் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் மக்களுக்கு சேவை செய்து முன்னுக்கு வரணும்.
0: சிவமோகன், உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு எண்ணம் வரையிலையா? இதே இடத்துல அஜித் இருந்தா அஜித் மென்று பெறே என்ற எண்ணம் வரையிலையா உங்களுக்கு?
1: இல்ல, கட்டாயம் இல்ல. என்னன்னு சொன்னா ஒவ்வொரு தடவை பாதையும் வேற வேற, அவருடைய பாதை வந்து வேற. அவர் சினிமா மேல வந்து அவர் தனக்கு விருப்பமானதெல்லாம் செய்து கொண்டு இருப்பார். அவர் வந்து சினிமாவை தாண்டி அஜித் ரசிகன் நான் என்றபடியா சொல்றேன், அவர் வந்து தனி ஒரு பாதை. அவருக்கு தன்னுடைய விருப்பங்கள் தன்னுடைய சாதனையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இவருடைய பாதை வேற, அவர் அவர் இதுல இந்த ஃபீல்ட்லயே வர மாட்டார் அவர்.
0: சரியா சொன்னீங்க.
1: முதலாள
0: வந்து வாக்களிச்சிட்டு
1: அஜித் பெருமையை சொல்றேன், எளிமையா முதலாவது. அதே மாதிரி வந்து அவர் லைன்ல இருந்துதான் ஓட் பண்றவர், வரிசையில இருந்துதான் அந்த வாக்களிப்பு செய்யறவர். ஆனா வந்து அந்த மக்கள் கொஞ்சம் தொந்தரவு கூடினபடியா இப்ப வந்து அவர் அது ஒரு சிறப்பு இதை பயன்படுத்தி உள்ளுக்கு போய் வாக்களிக்கிறார். அதுவும் வந்து கணக்க என்ன சொல்றது, அதுக்குள்ளேயும் கஷ்டப்பட்டு தான் வெளியில வர்றார். முதலாளா வருவார், காலை 7:00 போயிடுவார் வாக்குச்சாவடி. நன்றி, வெற்றி பெற்ற விஜய் அவருடைய அணிக்கு வாழ்த்துக்கள். மேல்மேலும் அவருடைய வெற்றி பயணம் தொடரணும் என்று அஜித் ரசிகர்கள் என்னுடைய சார்பாக, இந்த குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: விடாமுயற்சி பாடல் கேட்டீங்க என்ன?
1: ஆமா ஆமா, அவருக்கும் பொருத்தமான பாடல், இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் அந்த பாட்டை கேட்டா.
0: நன்றி சிவமோகன், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
1: நன்றி.
0: நேர்களை, அந்த பாடல் ஒழிப்பதற்கு முன்னர் நாங்கள் அந்த மேற்கு வங்க மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு சுருக்கமாக பார்த்து விடுவோம். மேற்கு வங்க மாநிலத்தில் 197 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றிருக்கின்றது. மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி 197 இடங்களில் முன்னிலை வகிக்கின்ற நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 90 இடங்களில் பின்தங்கியுள்ளது. 294 இடங்களை கொண்ட சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி இப்போது பெரும் முன்னிலையை வகித்திருக்கின்ற வேளையில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக ஆட்சியை தன்வசம் வைத்திருந்தது. மம்தா பானர்ஜி 4வது தடவையாக மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சராக வருவார் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சியின் வசம் சென்றிருக்கின்றது. என்ற வகையில் இப்போது மம்தா பானர்ஜி தோல்வியை தழுவி இருக்கின்றார். இந்த தோல்வி மம்தா பானர்ஜி கட்சியினருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கின்ற அதே வேளை பாரதிய ஜனதா கட்சியின் மிகப்பெரிய வெற்றியாக இந்த வெற்றி கொண்டாடப்படுகின்றது. அசாம் மாநிலம் பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு கோட்டையாக இருந்து வருகின்றது. என்றாலும் மேற்கு வங்க மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியினால் மிக நீண்ட காலமாக மேற்கு வங்க மாநிலம் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அந்த சவாலை முறியடித்து இப்போது இந்த ஆண்டில் பாரதிய ஜனதாவின் இந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கருதப்படுகின்றது. அதுவும் மேற்கு வங்க மாநிலம் அசைக்க முடியாத மாநிலம் என்றெல்லாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. அந்த நிலையைத்தான் இப்போது மேற்கு வங்கத்தை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியிருக்கின்றது. மொத்தத்தில் அசாம் மாநிலம், மேற்கு வங்க மாநிலம் இரண்டையும் பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியிருக்கின்றது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை அமைத்திருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் சிவமோகனின் விருப்ப பாடலுடன் இணைந்திருப்போம். நேர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கிறோம்.

நேரம் இப்பொழுது 8:47 நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சி. இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை தொடர்ச்சியாக நாம் இணைக்க இருக்கின்றோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், இது ஞானகாந்தன்.
0: ஓ ஞானகாந்தன், வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் இப்போது கிங்ஸ்டன்ல இருந்து பேசுறேன்.
0: இன்னைக்கு தான் இணையறீங்க என்ன ஞானம்?
1: இல்ல, நான் உங்களோட இது மூணாவது தரம் பேசுறேன்.
0: ஓ, இடக்கடா வருவீங்க.
1: இப்போதைக்கு நடக்கிற இந்த எலெக்ஷன் விஷயத்துல ஈழத்தமிழர்களாக எங்களுக்கு இதுல பெரிய அளவுல
0: நான் அதை ஏற்றுக்கொள்றேன், அதுல எதுவும் இல்லை. ஆனா தகவலுக்கு தான் இப்ப சிவமோகன் வந்து
1: நீங்க ஒரு நல்ல தகவலா செய்து கொண்டுக்கிறீங்க. உங்களோட வானொலி வந்து ஒரு ஒரு பொதுவான இதுதான், ஊடகத்துறை எல்லாருக்கும் சேர்ந்தது. இலங்கை தமிழர்கள், இந்தியா தமிழர்கள் எல்லாருக்கும் அது பொதுவானது தான்.
0: ஆனா எங்களுக்கு ஒரு ஒரே ஒரு கவலை, ஞானகாந்தன் சீமானுக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்க வேணுமென்றது. அது
1: அவருடைய அரசியல் வந்து தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி செய்து கொண்டு போறார். அந்த தமிழ் தேசியம் என்ற விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல அவர்களுக்கு தேவையற்ற ஒரு விஷயம்.
0: ஈடுபடுதில்லை, சரியா சொன்னீங்க.
1: அது அவங்க அது சொன்னாலும் நடக்காது. அது அடுத்த ஒரு முறைக்கு வேற நின்றா கூட அதுல வெற்றி பெறுறது மிக மிக அரிது. அங்க இருக்கிற நிலை, அரசியல் நிலை வந்து அவர்களுக்கு இந்த தேசிய உணர்வுன்றது தேவையற்ற உண்டு. எங்களுக்கு வந்து அது கட்டாயம். என்ன, நாங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்,
0: நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம்.
1: அது அந்த அளவுல கடந்த 75 வருடமாக நாங்கள் இனத்தை அழிச்சு இன அழிவை சந்திச்சு கொண்டே இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு இதை விட வேற வழியே இல்லை. அவர்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்றும்
0: இல்லை.
1: அங்க வந்து தாஸ் என்ன சொல்றது, இந்த குடிவகை அது இது அதுகள்லாம் இந்த பிரச்சனை. மற்றது இதுதான் திரைப்படமும் களியாட்டங்களும் அதுகளோட அவங்க இது போகும். ஆனா எங்களுக்காக நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க, எங்களுக்காக உயிரை கொடுத்தவங்க அங்க இருக்கிறாங்க. அதை நாங்கள் ஒரு காலமும் மறக்க இல்லாது. ஒரு ஆள் செய்தாலும் அது இத்தனை கோடி மக்களும் செய்த மாதிரி அது நிலைக்கு அவங்களுக்கு அது அவசியமற்றதா இருக்குது. எங்களுக்கு அதுதான் முக்கியம் என்ற அளவுல நாங்க எங்கட அரசியல் வேற, அவங்களோட அரசியல் வேற. ஆனா இந்த விஜயின் வெற்றிய எங்கட அரசியல்வாதிகள் எந்த அளவுல பயனாக கொண்டு போக போறார்களோ தெரிய இல்லை. அவர்களின் திறமையில தான் அது இருக்குது.
0: எங்களுடைய ஆக்கள் அதை சரியா பயன்படுத்த
1: வேணும். ஆனா இது சும்மா ஈஸியான விஷயம் இல்ல. இலங்கையில மீனவர்கள் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது.
0: மீனவர்கள் பிரச்சனை, அதை விட
1: அதையெல்லாம் எப்படி இவர் கையாள போறாருன்றது தெரிய இல்லை. அதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனைகள்.
0: சரியா சொன்னீங்க.
1: அப்ப அதுகள் எல்லாம் என்ன செய்ய போறாரோ தெரியல.
0: கச்சதீவு
1: எல்லாம் நல்ல மாதிரி வரவணும் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி.
0: கச்சதீவு பிரச்சனை இருக்கு.
1: ஓ, அதெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு இப்ப எத்தனையோ வருஷத்து பிரச்சனை, இந்திரா காந்தி முதற்கொண்டு எத்தனையோ பேர்கள், எத்தனையோ ஆக்கள் எல்லாம் கையாண்ட பிரச்சனைகள் இப்போ அரசியல் தமிழ்நாட்டு அரசியல்ல நிக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுந்த திராவிட ஆதிக்கத்தை கொஞ்சம் முறிச்சிருக்குன்னு சொல்ல வேணும். ஆனா இவரும் எந்த அளவுல எத்தனை வீதம் திராவிடம், எத்தனை வீதம் தமிழ்ன்றது தெரிய இல்லை. அரவாசி அரவாசி தான் இருப்பார் போல தெரியுது. 50-50 அது தெரிய இல்லை. பாப்போம் நல்லது. எனக்கு வந்து உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் என்ற சீராளி கோவிந்தராயன் பிடிச்ச பாட்டை போடுங்க.
0: அருமை பாடல். அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.
1: வாய்ப்புக்கு நன்றி. நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் அப்பன் கேட்கிறேன்.
0: அப்பன் வாங்க.
2: எப்படி இருக்கிறீங்க?
0: நீங்க எப்படி?
2: நல்லா இருக்கிறேன். உங்களுடைய தகவல்களுக்கு மிகவும் நன்றி. நான் உங்களோட பாட்டை கேட்போம்.
0: என்ன பாடல்?
2: பதற்றி எதுவும் இல்லை எமது கையில் என்று சொல்லிக்கொண்டு நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் சரி, இராணுவ வீரர்கள் அரசியலுக்கு வந்தாலும் சரி, ஒரு இயந்திரம் ஒன்றிருக்கும் மறைமுகமாக, அதைதான் கூடுதலா எல்லாத்தையும் இயக்கிறதும் இயன்றதும். திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் தானே செய்யும், அவரை மிக மதிப்பாக கதைக்க வேண்டும்.
0: எல்லாருக்கும்
2: மறுப்பளிக்க வேண்டும், அவருக்கும் மறுப்பளித்து கதைக்கிறேன். ஆனா அவரும் ஒரு மத்திய அரசின் கைகூலி, இந்திரா காங்கிரஸ் சோனியா காலத்துல நடந்த ஒரு டீல் ஒன்றிருக்கு.
0: இல்ல என்னண்டா அப்பன், இந்த வானலைகள்ல கதை கேட்க அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை கதைக்காம விடுறது நல்ல. என்னண்டா நீங்கள் எப்பவுமே ஏதாவது ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒடிவு மறைவான கதைகளை அப்பட்டமாக கதைக்கிறது, அது வானொலிக்கு கூடாது. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: ஓ வணக்கம், நான் எப்படி நலமா இருக்கீங்களோ?
0: ஓ நலம் நலம்.
3: தண்ணி எல்லாம் குடிச்சீங்களோ? நிறைய தகவல் எல்லாம் அருமையா இருந்துச்சு. சிறப்பாக பண்ணீங்கள். நல்லபடியுங்கள். மாற்றம் கொண்டு வேணும் தானே வந்திருக்கார். சொன்னது மாதிரி நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கார். அதுல ஏதாவது செய்தாருண்டா தொடர்ந்து நினைக்கலாம்.
0: செய்ய வேணும், என்ன
3: கண்டிப்பா செய்ய வேணும். இல்லைன்னா மக்கள் விடமாட்டாங்கண்டா எதுவுமே வர்றதுக்கு சான்ஸே
0: இல்லை.
3: வந்த நாடி மக்களுக்கு செய்யணும். வேற என்ன சொல்றது, நீங்க ஒரு இந்த ஒரு இசை ஒன்று போட்டீங்களா, அந்த இசையில இருக்கிற பாட்டை கேட்போம்.
0: மூன்று இசை போட்டேன், ஒன்று தேன் தேன் தேன்,
3: தளபதி தளபதி
0: தளபதி,
3: இது தலைவா தலைவா படத்துல இருந்து
0: தளபதி தளபதி
3: தளபதி. அந்த பாடல கேட்போம் எல்லாரும் சேர்ந்து. என்ன மனசுல சந்திப்போம். நன்றி
0: நன்றி ஜெயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: ஒரு பாட்டு போடுறவங்க எஸ்டி பாண்ட பாட்டு, அதிமுக ஆண்டாள் என்ன திமுக ஆண்டாள் என்னங்க, உங்களுக்கு வெளியே போனாதான் காசு வருமா சரி கட்டதே பிரச்சனை நடக்க சண்டை இருந்தா பிடிக்க போயிடும்.
0: பொறுத்திருந்து பாப்போம் என்ன. நன்றி நன்றி தான். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். காசு நான் பாத்தன்.
0: காசு நான்
5: ஓ நல்ல சந்தோஷமான இது, இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இந்த தமிழ் அரசியலுக்குள்ள வந்தது இன்றைக்கு சந்தோஷம். அதான் நானொரு எங்கட அக்காண்ட மகளின் வீட்டை பாட்டுக்கு போனா புகார்ந்த பிள்ளைகள் எல்லாம் விஜயை பற்றி கதைக்கு அரசியல். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் கழிச்சு கொண்டிருக்கோம். அதுகள் அதை பற்றி கதைக்கலாம் பார்த்தேன். நான் எம்ஜிஆர் வயிற்று இருந்தேன், 11 வயதுலேயே எம்ஜிஆர் வயிற்று.
0: சின்ன பிள்ளைகள அந்த கதைகள்லாம் இன்றைக்கு வாக்குகளா மாறி இருக்கு.
5: மற்ற நல்ல அவியல் என்னன்னு சொன்னால் தலைமை அவன் கேட்டது தான் தான் தலைவரான் கேட்கிறேன். நரேந்திர மோடியாக்கள் எல்லாரும் அவரோட காய்ச்சான் அவனும். அப்ப அவன் சொன்ன தானே பிரச்சனை இல்லைன்னு அவரும் விட்டாரு. அப்ப வந்த உடனே வாழ்த்து நல்ல வழிவா சொல்லி இருக்கிறார். ஓ அந்த வாழ்த்தை விட இனி எங்கிறாக்கள் இல்ல அவர்கள பழியும் நல்ல வெற்றி கொண்டு இருக்கிறார். அந்த தொகுதியில ஸ்டாலின் தோத்துருக்கிற பாடி நல்ல மயிரூட்டியா ஒன்று
0: இருக்கிறேன்.
5: அன்பா வந்து நல்ல வடிவா நாட்டை நடத்தலாம், புள்ளை என்றாலும் இறக்கலாம்.
0: அடுத்த எலெக்ஷன்ல வைக்க விடுறானே புள்ளை என்ற.
5: அது நல்லது நல்லது நல்ல விஷயம் நல்லதா பாதண்ட. இந்த லெக்கன் முடி இதுகளை பற்றி காய்ச்சி கொண்டு கேக்குல நான் யோசிச்சேன் அப்படி ஒரு அறிவு உள்ள உள்ள எங்களுக்கு கிடைச்சாண்டு. ஓகே
0: என்ன பாடு.
5: எனக்கு உதகன் சமநில அறையோடு கொண்ட பாட்டு கேட்டவுடனே இந்த பாட்டே மறந்து போடுறது. இன்னிசை பாட வேணுமெண்டா அதை போடுங்க, இல்லாட்டி அந்த பாட்டை நான் காட்டுறேன்.
0: சரி, உலகம் சமநிலை பெற வேண்டும் அந்த பாட்டை உங்களுக்கு போடுறேன். ஞானகாந்த
5: நன்றி. எனக்கு அதுதான்
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்
0: வணக்கம் சார். நீங்கள் எப்படி
6: நேற்றிக்கு பாராட்டுக்கள். உங்களை தெருவிலே ஒரு பாடல்.
0: நன்றி மிக்க நன்றி. அப்ப என்ன தேர்தல் வெற்றி எப்படி சந்தோஷமா உங்களுக்கு மகிழ்ச்சியா?
6: நான் காலமறை பாடல் கேட்டுட்டேன்.
0: சரி சரி நன்றி நன்றி.
6: 5 மணிக்கே
0: கேட்டுட்டியதோ. சரி நன்றி நன்றி
6: நன்றி ராஜ்.
0: ஆமாம், நேர்களது விருப்ப பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும். இப்பொழுது நாங்கள் விடைபெறும் நேரம் என்ற வகையில் தமிழக தேர்தல் நாங்கள் எதிர்பார்த்த அந்த மே 4 வந்து சேர்ந்து இப்போது தேர்தலும் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நடைபெற்றும் என தேர்தல் முடிவுகளும் முழுமையாக வெளிவந்திருக்கின்றன. இப்போது ஒரு தமிழக தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் பிஜேபி கூட்டணி ஒன்று உருவாகுமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. தமிழக அரசியல் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிஜேபி இடையே கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது இன்னும் முற்றுமுழுதாக உண்மையான தகவல் அல்ல. இப்படி ஒரு செய்தி இப்போது அறக்கப்புறக்க வெளிவந்திருக்கின்றது. இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழக வெற்றி கழக கட்சி தனது வளர்ச்சியை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் தேசிய கட்சியுடன் கைகோர்ப்பது ஒரு தந்திரமான அரசியல் முடிவாக பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தில் தன்னுடைய நிலையை வலுப்படுத்த முயலும் பிஜேபிக்கு இந்த கூட்டணி ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கூட்டணி வெறும் தேர்தல் ஒப்பந்தமா அல்லது நீண்டகால அரசியல் கூட்டு செயல்பாட்டுக்கான தொடக்கமா என்ற கேள்வி எழுகின்றது. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமிழக வெற்றி கழகத்துக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இது இரு கட்சிகளின் கொள்கை வேறுபாடுகள், மக்கள் ஆதரவு நிலை மற்றும் எதிர்கட்சிகளின் எதிர்வினைகள் ஆகியவை இந்த கூட்டணியின் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்பொழுது ஒரு பலம் தேவை. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் புதியவர்கள். இப்போ இளங்கோவன் போன்றவர்களை தவிர எல்லோருமே புதியவர்கள். விஜய் தலைவருக்கு ஒரு புதிய அனுபவம் என்ற வகையில் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியினது ஆதரவு இருந்தால்தான் கட்சியை ஆட்சியை சிறப்பாக வழிநடத்த முடியும். அதைவிட பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார். அதற்கு மத்திய அரசாங்கத்தின் கடைக்கண் பார்வை நிச்சயமாக தேவை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய மைனஸாக இருந்தது மத்திய அரசாங்கத்துடன் முரண்பட்டு கொண்டிருந்தமை. அதை தீர்த்து இந்த கூட்டணி மூலம் இன்னும் தெளிவாக பல விதமான ஆட்சியை ஏற்படுத்த முடியும் என்று தமிழக வெற்றி கழகம் நினைத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் பிஜேபி கூட்டணி தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதியாக நம்பப்படுகின்றது. வரும் நாட்களில் இந்த கூட்டணியின் செயல்பாடுகள் மக்கள் ஆதரவு என்பன எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேர்களே, இதுவரை நேரமும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். இப்போது தமிழக வெற்றி கழகம் ஏனைய கட்சிகளுடன் கூட்டிணைந்து ஆட்சி அமைக்கப் போகின்றது என்பது இப்போது வெளிப்படையாகின்றது. பிஜேபியுடன் கூட்டிணைவது என்பது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. பிஜேபி ஒரு மதசார்பான கட்சி. அந்த கட்சியுடன் தான் இணைவதில்லை என்று, அப்படியான ஜாதி மற்றும் மதம் சார்ந்த கட்சிகளுடன் இணைவதில்லை என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் மிக முக்கியமான நிலைப்பாடாக இருந்தது. இப்போது அதையும் முறியடித்து கொண்டு இணையப் போகிறார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இப்பொழுது எழுந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். வருகின்ற நாட்கள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய சூறாவளிகள் அடிக்கக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கப் போகின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த அத்தனை நேருள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு காட்டலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
2: சுகந்தன் 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு

0: சுவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வரும் 1.5 வீதத்திலிருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி. பர்சனல் மற்றும் கோர்பரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 6478853012 6478853012.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $24 நைட்டி $34 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 96-99 ஜேன் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
6: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவார தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோட்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோட்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவார தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா?
1: உங்க பேப்பா
2: கலைச்சு கலைச்சு கலைச்சு கலைச்சு கலை போடாங்க.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். LIGO Gold Traders, Silver, Gold Coins, Bars, Ounces வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் LIGO Gold Traders LIGO ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் LIGO Gold Traders 416-293-6262 LIGO.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

தமிழ்நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation,

கம்மியா கொடுறா. வாந்தி எடுத்துறேன்.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-7-2-6-7-2-0-0. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 4-6-8-1-0-4-6-2.
3: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem. And did you
6: bar kalamu closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage refinance, first home buyer.

0: வணக்கம், நான் உங்கள் பின்னணி பாடகி சுருமுகி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி.
1: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் ஹெச்டி தமிழ் ஹெச்டி தமிழ் ஹெச்டி.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு எப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800 905-270-8800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA கிரெடிட்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய், டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ்.

0: 30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

யோஷா கணேன வரதத்னி விமத்யமானே கோஷாலயேஷு ததிமந்தன தீவிர கோஷா ரோஷாத் கலிம் விதததே ககுபஸ்ச கும்பா சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்ரபாதம் பத்மேஷ மித்ர சதபத்ர கதாலி வர்கா ஹர்த்தும்

பத்தாஞ்சலி பிரவிலசன்னிஜசீர்ஷதேஷா ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். பாடீஷு தேவிகராஜ மிருகாதிராஜ நாகாதிராஜ கஜராஜ ஹயாதிராஜா ஸ்வஸ்வாதிகார மகிமாதிகமர்த்தயந்தே ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். சூரியந்துபௌம புதவாக்பதி காவ்ய சௌரி ஸ்வர்பானுகேது திவிஷத் பரிஷத் பிரதான.

ஸ்வர்காபவர்கதிரபேக்ஷநிஜாந்தரங்காஃகல்பாகமாகலநயாகுலதாம்லபந்தே ஸ்ரீவேங்கடாசலபதே தவ சுப்ரபாதம் தத்கோபுராக்ரசிகராணி நிரீக்ஷமாணாஃஸ்வர்காபவர்கபதவீம்பரமாம்ஶ்ரயந்தஃ மர்த்யாமனுஷ்யபுவனேமதிமாஶ்ரயந்தே ஸ்ரீவேங்கடாசலபதே தவ சுப்ரபாதம் ஸ்ரீபூமிநாயகதயாதிகுணாமிருதாப்தே தேவாதிதேவ ஜகதேக சரண்யமூர்த்தே ஸ்ரீமன்னந்தகருடாதிபிர

சரவங்ககனசாரசுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியஸ்ஸரிதி ஹேம கடேஷு பூர்ணம் த்ருத்வாத்ய வைதிக சிகாமணயஃ பிரஹிஷ்டாஃ திஷ்டந்தி வேங்கடபதே தவ சுப்ரபாதம் பாஸ்வானுதேதி விகசாநி.

சுரவராச மகர்ஷயஸ்தே சந்தஸ்பரந்தன முகாஸ்தவ யோகி வர்யாஹ தாமாந்திகேதவ இமங்கள வஸ்து ஹஸ்தாஹ ஸ்ரீவேங்கடாசலபதே தவ சுப்ரபாதம் லக்ஷ்மி நிவாச நிரவத்

சதுர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகாகில தெய்வத மௌலிமணே சரணாகத வத்சல சார நிதே பரிபாலய மாம் ரிஷசைலபதே. அதிவேலதயா தவ துர்விஷஹைரனுவேல கிருதைர பராதசதைஹி ஹரிதம் த்வரிதம் ருஷசைலபதே பரயா கிருபயா பரிபாகி ஹரே. அதிவேங்கடசைலமுதார மதேர்ஜனதாபிமதாதிக

சரராஜதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுஹ்ருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம் அபஹாய ரகுத்வஹமன்யமகம் ந கதஞ்சன கஞ்சன ஜாது பஜே வினா வெங்கட

க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே அஜ்ஞானினா மயா தோஷான சேஷாம் விஹிதாந்தரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷ

நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்தல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்தல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஆனூபுராற்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய சௌரபகரௌ சமசன்னிவேஷௌ சௌம்யௌ சதானுபவனேபி நவானுபாவ்யௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்யோ விகாசி சமுதித்வ ரசாந்திர ராக சௌரப்ய நிர்பர சரோருப சாம்ய வார்த்தாம் சம்யக் சுசாஹஸ பதேஷு விலேகயந்தௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ரேகாமயத்வஜ சுதாகலசாத பத்ரவஜ்ஜாம்புஷாம்புருககல்பகசங்கசக்ரைஹ பவ்யைரலங்கிருததலௌபரதத்வசின்ஹைஹ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே தாம்ரோதரத்விதிபராஜிதபத்மராகௌ பாஹ்யை மஹோபிரபிபூதமஹேந்திரநீலௌ உத்யன்னகாம்ஷுபிருதஸ்தசசாங்கபாஸௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சேமீதிக்கமலாக்கரப்பல்லவாப்யாம் சம்வாஹனேபி சவதிக்ரமமாததானௌ காந்தாவவாங்மனசகோசரஸௌ குமார்யௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே லக்ஷ்மீமஹீததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகரப்பல்லவானாம் ஆருண்ய சங்க்ரமணதக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் ப்ரபத்யே விஷ்ணோ பதே பரம இத்யுதித ப்ரசம்ஸௌ யௌ மத்த உத்ஸஹிதி போக்யதயாப்யுபாதௌ பூயஸ்ததேதி தவ பாணி தல ப்ரதிஷ்டௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் ப்ரபத்யே பாத்தாய தத்ஸத்ருஷ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ கர

சித்தேப்யனன்ய மனசாம் சமமாகிதௌதே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. அம்லானதுஷ்யதவநீதலகீர்ண புஷ்பௌ ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராபரணாய மானௌ ஆனந்திதாகில மனோநயனௌ தவைதௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாதுஸ்தனாவிவ சிசோரமிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்து முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்து முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.
3: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல்.

அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 2892004677 2892004677 vkrh.com

பண்ணிக்கலாமா?

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem. Indigenam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

உலகம் மாதிரி ஒலிக்கும் தமிழ் CMR தமிழ் HD 101.3.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் மியூசிக்

0: கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIKO.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $2 for $10 $90, $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 சைபர் 1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் இப்பொழுது 9 மணி. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் 1 மணி வரை நேர்கள் பயணிக்கலாம். இன்றும் பல்வேறு விதமான உங்கள் மனது மறக்காத பல பாடல்கள் மற்றும் 10க்கு 10 நிகழ்ச்சி பல்வேறு விதமான சுவை அம்சங்கள் பொருந்திய உலக இந்திய இலங்கை நடப்புகள் பற்றியெல்லாம் பேசிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். நேர்களே, அலையுங்கள். வலமை போல் 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நான் உங்கள் அன்பின் எஸ் வாசன். இப்பொழுது முதல் நேர்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். நேரம் இப்பொழுது சரியாக 9 மணி.

0: தமிழா தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல். இன்று 5 மே 5 2026 செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள், திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுவோருக்கும் எங்களது நல்வாழ்த்துக்களுடன் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இனிய இசையின் இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் HD.
2: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
0: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதிக்கு முன்னர் நாட்டின் அனைத்து சிறுவர் முன்பள்ளிகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஒரு முன்பள்ளியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதனை பதிவு செய்வது கட்டாயமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்பள்ளி கல்விக்கான வேலைத்திட்டம் அமைச்சின் பாடப்பரப்பிற்கு அமைய எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் மாத்தறை மாவட்ட செயலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்வொன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் மதுபான நுகர்வு அதிகரித்து வருவதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான தரவுகளின்படி உள்நாட்டு பியர் உற்பத்தி 5% மதுபான உற்பத்தி 17% அதிகரித்துள்ளது. 2024 ஆண்டின் தொடக்கம் முதல் மதுபானங்களின் விலைகளில் பாரிய மாற்றம் இல்லாதது நுகர்வு அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. பணவீக்கம் இருந்தபோதிலும் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்திருப்பது இதற்கான தேவையை உயர்த்தியுள்ளது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட வரி உயர்வுகள் விற்பனை அளவை குறைத்திருந்த நிலையில் தற்போது காலால் வரி வருவாய் அதிகரித்துள்ளதாக தகவல் மையம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் என் ரங்கசாமி தலைமையிலான NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியின் 30 சட்டமன்ற தொகுதிகளில் ஆட்சி அமைக்க தேவையான 16 இடங்களை விட கூடுதலாக 18 இடங்களை கைப்பற்றி ரங்கசாமி தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கின்றது. இதில் NR காங்கிரஸ் 12 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் LKJ தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. ரங்கசாமியின் இந்த தொடர் வெற்றி புதுச்சேரி அரசியலில் அவரது பிடி குறையவில்லை என்பதையே மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணிக்கு இத்தேர்தல் பெரும் ஏமாற்றத்தையே கொடுத்துள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். திராவிட முன்னேற்றக் கழகம் 5 இடங்களில் வெற்றி பெற்றாலும் தேசிய கட்சியான காங்கிரஸ் வெறும் ஒரு இடத்தை மட்டுமே பிடித்து பெரும் சறுக்கலை சந்தித்துக் கொண்டது. இக்கூட்டணியால் ஒட்டுமொத்தமாக 6 இடங்களை மட்டுமே பெற முடிந்திருக்கின்றது. தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலிலேயே வெற்றியை பதிவு செய்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தனித்து 2 இடங்களில், அதன் கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகம் 1 இடத்திலும் என மொத்தம் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. இவை தவிர 3 தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ஒட்டவாவில் இன்று நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் புதிய ஆளுநர் ஜெனரலை பிரதமர் மாக்கானி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆளுநர் ஜெனரல் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் இறையாண்மையாளரால் நியமிக்கப்படுகின்றார். மேலும் அவர் 5 ஆண்டுகள் பதவி வகிப்பார். கனடாவின் முதல் பழங்குடி ஆளுநர் ஜெனரலான மேரி சைமன் ஜூலை மாதம் தனது 5 பதவிக்காலத்தை நிறைவு செய்யவுள்ளார். சைமனின் பிரெஞ்சு மொழி பிரச்சினைகள் குறித்த சர்ச்சை தொடர்ந்தது. சைமன் ஆங்கிலம் மற்றும் யுனிக்கிட் பேசுகின்றார். மேலும் தனது பிரெஞ்சு மொழியை மேம்படுத்தியுள்ளார். ஆனால் பயிற்சி வகுப்புகள் எடுத்தபோதிலும் அவரால் சரளமாக பேச முடியவில்லை. தற்போது ஆளுநராக வரவிருக்கும் பிரதிநிதி 2 அதிகாரப்பூர்வ மொழிகளையும் பேசுவார் என்று பிரதமர் மாக்கானி கூறினார். மொன்றியல் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டனி ஹவுஸ் ஃபாதர் ஆளுநர் ஜெனரல் கனடாவின் 2 அதிகாரப்பூர்வ மொழிகளையும் பேசக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இது மிகவும் முக்கியமான விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விடயத்தில் அமெரிக்காவின் ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைகளில் ஈடுபடும் அமெரிக்க கப்பல்களை ஈரான் தாக்கினால் அது பூமி பரப்பில் இருந்தே அழிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈரான் மிகவும் நெகிழ்வுத்தன்மையுடன் மாறியிருப்பதாக நம்புவதாக கூறிய அவர், அந்த பகுதியில் அமெரிக்காவின் ராணுவ பலம் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதையும் வலியுறுத்தினார். முன்னர் இருந்ததை காட்டிலும் மிக உயர்ந்த தரத்திலான அதிக ஆயுதங்களும் வெடி மருந்துகளும் தங்களிடம் உள்ளன, மிகச்சிறந்த உபகரணங்கள் உள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் உலகெங்கிலும் எங்களுக்கு பொருட்கள் தளங்கள் உள்ளன, அவை அனைத்தும் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளன. தேவைப்பட்டால் அந்த பொருட்கள் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்த முடியும், நிச்சயமாக பயன்படுத்துவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.
0: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: மற்றொரு காலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் தமிழா தமிழா நிகழ்ச்சியுடன் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேர்களே, இன்றைய நாளிலும் உங்களது பல்வேறு விதமான இனிய பாடல்கள் மற்றும் பத்துக்கு பத்து நிகழ்ச்சி வானவில் தரும் தகவல்கள் என்று பல நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் இணைந்திருக்கலாம்.
0: இனிய இசையின் இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
2: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 16 மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: நிகழ்ச்சியின் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: இனிய கால வணக்கம் ஐயாவாசன் கோராஸ் கேட்கிறோம். நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம், நன்றி. நீங்க நலந்தாரே?
1: நாங்க நலமா மகிழ்ச்சியா இருக்கிறோம். நேற்று கூட தகவல் எல்லாம் நல்ல சிறப்பாமா முழுவதும் மூளையில வாங்கி வைத்திருக்கிறோம். இன்றைக்கும் பரவாயில்ல. இன்றைக்கும் பாலா என்ற ஒருத்தர் செய்தியின் பின்னணியில் வந்தவர், அவருடைய தகவல்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. பாட்டாளிகள் மத்திய மக்கள் கட்சியை கேட்டதாகவும், அவர்கள் இணை முதலமைச்சர் பதவியை கேட்பதாகவும், அதை தவிர திருச்சி கிழக்கிலே ராஜினாமா செய்யும் போது அந்த சீட்டுக்கும் தங்களை நியமிக்க வேண்டும் என்று
0: கடும் கண்டிஷன். அப்ப
1: எல்லாம் கொஞ்சம் சொல்லதான்,
0: கட்சிகளை இணைக்க கட்டாயம் அப்படி ஒரு ஒரு சிக்கல் வரும்,
1: பெரிய சிக்கல் வரும். ஆனா இது கூடுதல்.
0: பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 ஆசனங்கள் இருக்கு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு
1: 4 4 காங்கிரஸ் 5 இருக்கும்.
0: காங்கிரஸ் அப்படி தென்பெருஞ்சேத்து ஒரு 10 ஆசனங்களை பெறலாம் என்று சேர்ந்தா. அதை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி
1: எல்லாரும் சொல்லி தங்களோட பேச இல்ல, தங்களை கேட்க இல்லையென்றுதான் எல்லாரும் மறக்க விடுவினா.
0: ஒரு அதிமுகவின் தட்டி பார்க்கலாம் தாவேக்கா,
1: அவருக்கா தட்டி பார்க்கணும். தட்டி பார்த்துட்டு தான் பெரிய ராட்சத கட்சி உள்ளிட்ட போன.
0: இல்ல ஒரு பெரிய சிக்கல் தான். இப்ப ரெண்டு பேரும் அவகாசம் கேட்டு இருக்கிறார். தாவேக்கா தலைவர் ஜோசப், தமிழக ஆளுநர் விஸ்வநாத் அலேக்காரிடம் கொஞ்சம் அவகாசம் கேட்டிருக்கார். அந்த அவகாசத்துக்கு பிறகு நிச்சயமாக அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இந்த தொங்கு பாராளுமன்றம் என்ற நிலை நீக்கப்படுவதற்கு 2-3 கட்சிகள் அல்லது அதிமுக என்ற ஒரு கட்சியை இணைக்கின்ற ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இல்லாட்டி பெரிய பெரிய கஷ்டம்தான் தமிழ்.
1: அதேமா கடைசியிலே அதிமுக தான் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போதோ தெரிஞ்சாது, பாப்போம்.
0: அதிமுக என்றாலும் அப்படி ஒரு ஆட்சி அதிகாரங்கள் வந்தா கூட
1: நீடிக்காது.
0: அந்த பஸ் கொஞ்சம் படகு ஆட்டம்தான், படகு தமிழக கப்பல் கொஞ்ச காலம் ஆட்டங்கான்தான் போகும். பார்ப்போம்.
1: என்ன
0: பாடல்?
1: பாட்டையா 10 நம்பர் என்று சொல்லு அந்த படகு.
0: நீங்கள் அங்க 10-11 ஆசனம் வேணும், அங்க அதை வச்சு 10.
1: இப்ப அவர் ஒரு ஆசனத்தை விளத்தினார் என்றால் அந்த திருச்சி கிழக்குல விளைவிக்க அதுல ஒரு ஆசனம் பட்டு விழுதா, அப்ப 11 ஆசனங்கள் தேவை.
0: ஆனா என்ன சொல்லுங்க, அந்த அப்படி அரும்பட்டாக ஆசனம் இருந்தாலும் கஷ்டம். எப்படியும் ஒரு அவர் 120-125 ஆசனங்களை வச்சிருந்தா தான் பவர்ஃபுல்லா இயங்கல. தச்சலே அவரு பிரேரணை கொண்டு வரும்போது திடீரென்று பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை காட்ட நினைத்தால் சரியாக கணக்காக 118 வச்சிருந்து ஆட்சி செய்கிறார். அதை விட 120-123-125 என்று அதிக ஆசனங்களை, இன்னும் ஒரு மேலதிகமாக ஒரு 15-20 ஆசனங்களை பெற்றால்தான் தில்லாக ஆட்சி செய்யலாம். அதுக்கு நாங்கள் பேசின அந்த அதிமுக அதான் மிகச்சிறந்த.
1: அதிமுக தான் அதுல தஞ்சம். பாப்போம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி.

இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.

0: திருவிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்.
0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
4: Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647 9757 6 4 7 4 5 9 9 7 5 7.
3: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. Enjoy.

0: நேர்களை, இந்த தமிழக தேர்தல்களம் எங்களை அப்படியே கட்டி போயொட்டி விட்டது, கட்டி போட்டு விட்டது. குடும்ப விவகாரங்கள் கூட மறந்து நாங்கள் இந்த 48 மணி நேரமாக தமிழக தேர்தல்களம், கனவிலும் தமிழக தேர்தல்களம் வந்து பேசியவுடன் பாருங்கள், எல்லோரும் தமிழக தேர்தல் பற்றி பேசுகின்றார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய அலையாக இந்த தமிழக தேர்தல் மாறியிருக்கின்றது. பொதுவாகவே அது எங்கள் மத்தியில் ஒரு அலையாகத்தான் வீசுவதுண்டு. அது அந்த காலம் தொடக்கம். எம்ஜி ராமச்சந்திரன், கருணாநிதி, அண்ணாதுரை எங்களது மூத்த சந்ததியை கேட்டால் தெரியும். அவர்கள் இலங்கை அரசியல் களத்தை விட தமிழக அரசியல் களம் பற்றி நிறையவே தெரிந்து வைத்திருப்பார்கள். பொதுவாக அது தமிழக விடயங்களை பற்றி அதிகம் அறிந்து வைத்திருப்பது போல இந்த அரசியலிலும் அதிக விடயங்கள் தெரிந்திருக்கும் என்ற வகையில் தான் இந்த அலை இந்த வாரம் முழுவதும் மட்டுமல்ல அடுத்து 2 வாரங்கள் 3 வாரங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடம் ஏறும் வரை அல்லது ஒரு அரசாங்கம் அமையும் வரை இந்த அலை இருக்கத்தான் போகின்றது. அது அதன் பின்னர் தனியுமா என்றால் இல்லை. நிச்சயமாக ஒரு படகு, ஒரு ஆழ்கடலில் தத்தளித்து என்று சொல்வார்கள், அப்படி ஒரு படகு பயணமாகத்தான் தமிழக அரசியல் பயணம் வருகின்ற வருடங்கள் இருக்கப் போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. என்றால் பொதுவாக தொங்கு பாராளுமன்றம், ஏனைய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைத்தல் என்பது பல இந்தியா போல்தான் பல்வேறுபட்ட முரண்பட்ட மொழிகள் தேசங்களுக்கிடையில் ஒற்றுமைப்பட்டு வாழ்வது போல்தான் இருக்கும். அது எந்த வகையில் அது ஒற்றுமை நீடிக்கப் போகிறது, நீடிக்கும் என்பதுதான் பொதுவான கேள்விக்குறியாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், என்றாலும் வெற்றியை கொண்டாடுவோம் எல்லாரும் சேர்ந்து என்ற வகையில் இப்போது நாம் கொஞ்சம் தமிழகத்தை விட்டு வெளியில் சென்று வர வேண்டும், இல்லாவிட்டால் வெளிநடப்புகள் தெரியாமல் போய்விடும். இப்போது ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்க, ஈரான் போன்ற நாடுகளுக்கிடையில் தொடர்ந்து பதற்ற நிலையில் தான் அதுவும் இருக்கின்றது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் 7 அதிவேக படகுகளை அமெரிக்க படகுகள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுமார் 2000 கப்பல்கள் மற்றும் 20,000 மாலுமிகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை மீட்க அமெரிக்கா ஆரம்பித்துள்ள ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தின் கீழ் அமெரிக்க கொடியேந்திய அலையன்ஸ் ஃபேர்ஃபாக்ஸ் என்ற சரக்கு கப்பல் அமெரிக்க இராணுவ பாதுகாப்போடு நீரிணையை கடந்து பாதுகாப்பாக வெளியேறியிருக்கின்றது. ஈரானின் 7 அதிவேக படகுகளை நாங்கள் அழித்து விட்டோம். மனிதாபிமான அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் இந்த மீட்பு நடவடிக்கைக்கு யாராவது தடையோ அல்லது இடையூறோ விளைவித்தால் அவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். என்ற வகையில் இப்போது ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் திட்டம் அமெரிக்காவால் ஹோர்முஸ் நீரிணையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த திட்டம் எந்தளவு அழிவுகள் இல்லாது வெற்றிகரமாக முடியப் போகிறது. ஹோர்முஸ் நீரிணை விடுவிக்கப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சொல்லுகின்ற எரிபொருள் சார்ந்த விலை உயர்வுகள், எரிபொருள் தட்டுப்பாடுகள் நீங்க வேண்டும். இதுதான் எல்லோரது மிகப்பெரிய விருப்பமாக இருக்கின்றது. அதைத்தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சிகளுடன்
1: வணக்கம். நான் உங்கள் மனோ பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம், நிர்மலா பேசுறேன் சென்னையிலிருந்து.
0: ஓ, சென்னை நிர்மலா, வாங்கோ. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: எலெக்ஷனுக்கு மத்தியில் மிக பரபரப்பான சூழ்நிலை. ஆமாம்,
0: சிஎம்ஆர்னும் பரபரப்பு தான் இப்போ ரெண்டு நாள்.
1: ஆமாம், நான் நிகழ்ச்சி கேட்டு ஆரம்பித்த உடனே கேட்டேன். அப்போ நினைச்சேன் சரி பேசலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தேன், நிறைய கொலீக்ஸ் கிட்ட பேசினேன், அரசியல் பேசணும். அப்போ வந்து என்ன நான் சொல்வேன்னா, வந்து இது வந்து ஒரு அலை அப்படின்னு சொன்னாங்க, ஒரு யூத் வேவ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது அதையும் தாண்டி ஒரு சுனாமினே சொல்லலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து டிவிகே தலைவர் அவர் விஜயோட ஸ்ட்ராட்டஜி வந்து அதிகமா வந்து யூத் அதை சார்ந்து இருந்ததுனால எல்லாருக்குமே வந்து ஒரு மாற்றம் அப்படின்னு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் யாரையும் சப்போர்ட் பண்ணி பேசல, ஜென்ரலா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் என்ன நினைக்கிறேன் அதுதான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு கருத்தும் இருந்தது, இப்போ இதுவே இப்போ இந்த 108 தொகுதிகளை வந்து டிவிகே இல்லாம ஒரு அதிமுகவோ இல்ல திமுகவோ ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னும் வந்து யார் கூட கூட்டணி வச்சு கவர்மெண்ட் அமைச்சிருப்பாங்க, முதல்வர் சீட்டு வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருந்திருக்கும். ஆனா வந்து இதுல இருந்தே நம்ம வந்து என்ன, எனக்கு என்னோட கண்ணோட்டம் இது முழுக்க முழுக்க இது எப்படி இருக்குன்னா, வந்து ஒரு ஜிம்ல வந்து ஒரு 30 வருஷமா பயிற்சி எடுக்கிற ஒருத்தருக்கும் இப்பதான் நான் ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கேன், இப்பதான் நான் ஜிம்குள்ள நுழையிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பாரிசன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். இப்போ இதுவே வேற நிச்சயமா இந்நேரத்துக்கு வந்து இது திமுக அந்த ஜெயிச்சிருந்தாங்க, நான் அந்த 108 இன்னும் அவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க வேற யார் கூடனா கூட்டணி வச்சு. சோ இதுல இருந்தே வந்து இவங்களுக்கு எந்த மாற்றம் வேணும்னு நினைச்சாங்களே தவிர அதுக்கான வேற வழி இல்லாததுனால இவங்களை இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்களா தமிழக மக்கள்னு தெரியல, பொறுத்திருந்து பாக்கலாம் அதுதான் நான் சொல்லுவேன். மற்றபடி அதுதான் சொல்லணும்.
0: என்ன பாடல்?
1: பார்த்திபன் கனவு படத்துல இருந்து ஆலம் கோயில் அந்த பாட்டு.
0: ஒரு கேள்வி கேட்கலாமா, நீங்கள் வாக்களித்தவர் மண்டவர் உங்களோட தொகுதியில், உங்களோட தொகுதி என்ன நிர்மலா?

0: நீங்கள் அமெரிக்கன் பிரஜை?
1: ஆமா, நான் இல்ல இல்ல அமெரிக்கன் பிரஜையும் இல்ல. அது நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால ஓட் பண்ணல. இங்க வந்து சென்னை முழுக்க இந்த 14 என்ன சொல்லுவாங்க, மாவட்டமா எதுவும் ஒண்ணு, அதுல எல்லாமே டிவிக்கு தான். அந்த இவர் உதயநிதி ஸ்டாலின்
0: நின்ன
1: அந்த ஒரு, ஆமா, அதுவும் இன்னும் ஒண்ணு மட்டும்தான் வந்து திமுக ஜெயிச்சாங்க. மத்தபடி ஆனா மிகப்பெரிய நிறைய தலைவர்கள்லாம், இப்போ அன்பில் பொய்யா மகேஷ் அவரெல்லாம் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர், அவரெல்லாம் இவ்வளவு பண்ணிருக்காரு. ஆனா வந்து இது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கு, யாருமே எதிர்பார்க்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட அவங்களோட பிரச்சாரத்துல வந்து டிவிக்கே வந்து இவங்க எல்லாம் ஒரு பொருட்டாவே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, நீங்க சொல்ற மாதிரி அந்த தொங்குற ஒரு ஸ்டேஜ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது, எவ்வளவு நாளைக்கு இருக்கும், இவங்க எல்லாம் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு, இவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெரியும், இவங்க யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க, நிறைய இது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க நம்ம கடைசியா பேசணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சியா தான் ஆட்சியா தான் அமையும், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலை இருக்கும்
0: நம்ம பேசணும்.
1: ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு. ஹாட் சீட் யார் வந்து உட்கார்றாங்க, எவ்வளவு நாளைக்கு உட்கார்றாங்க, என்ன மாதிரி என்ன சொல்ற சேவைகள் அந்த இதெல்லாம் பண்றாங்கன்றத வந்து பொறுத்திருந்துதான் பாக்கணும். ஆனா வந்து இது ஒரு பெரிய சுனாமி, யாருமே எதிர்பார்க்காத இளைஞர்கள் மத்தியில நடந்த ஒரு பெரிய அவங்களோட டிவிக்கியோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு, எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இவ்வளவு நன்றி.
0: நன்றி நிர்மலா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. ஆமாம், அது எல்லோரும் பேசுவது போல ஒரு பெரிய அரசியல் சுனாமி. 2024 டிசம்பர் 26 தென்னிந்திய பெருங்கடலில் ஒரு பெரிய சுனாமி அலை வீசி சென்றது. இப்போது தமிழக தேர்தல், அண்மையில் இலங்கையிலும் அந்த சுனாமி அலையை பார்த்தோம் அரசியலில், இப்போது தமிழக தேர்தலில் அந்த சுனாமி அலை சூடுபிடித்திருக்கின்றது. அந்த அலை எந்தளவு தூரம் மக்களை மீள் எழுச்சி செய்யப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.

0: ஓகே. வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
6: கேட்டுக்கொண்டே இருங்க, ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் தாரணி, கதைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் தாரணி, நன்றி. நீங்கள் நலமா?
1: ஓ நாங்க நல்ல சும்மா இருக்கிறோம்.
0: நேற்று என்ன எலெக்ஷன் அல உங்களை அடிச்சு தள்ளிட்டு நிகழ்ச்சி?
1: நேற்று கேட்டுட்டு இருந்தனால் வர சந்தர்ப்பம் வரையில, பட் ஆனா நிறைய விஷயம் உங்களுக்குள்ளால எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. பதினஞ்சு சந்தோஷம்
0: முக ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினையோ எடப்பாடி பழனிசாமியோ பொதுவாக இளம் சந்ததிக்கு தெரியாது. அவர்கள் யாரும் கைதிக்கினம் போயினம், ஆனால் விஜய் என்ற அந்த பிம்பம் உலகமெல்லாம் என்ன கருவில உள்ள குழந்தை தொடக்கம் முதியவர் வர தெரியும்,
1: எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
0: அவர் அரசியல் நினைக்கிறாருன்றா அது பெரிய ஒரு அந்த அந்த அந்த தேர்தல் எல்லார்த்த கவனத்தையும் ஈர்த்தல், அதான் அந்த
1: அதுதான் நடந்தது. அதோட மட்டாக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணுமென்றதுக்காகவும் வேண்டி இருக்கலாம்.
0: தமிழக மக்கள் மாற்றத்தை நாடித்தான் வாக்களித்திருக்கணும், ஆனா அது போதாது.
1: அதுதான், ஆனா நல்லதே நடக்கும் நினைப்போம், நல்லது நடக்கும்
0: இல்ல இல்ல, அது தோல்வி அடையாது. எப்படியும் அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும். ரெண்டு வாரங்கள் அவகாசம் கேட்டிருக்கணும். அப்ப இதுக்குள்ள ஏனைய கட்சிகளோட சேர்ந்து இணைஞ்சு ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டா ஆட்சி அமைக்கலாம். ஆட்சி அமைச்சு பெரும்பான்மையை காட்டணும். அந்த பாராளுமன்ற சட்டமன்ற சபாநாயகர் தெரிவில் வெற்றி வரும், வெற்றி பெற்றா பெரும்பான்மைக்கு சமை.
1: நல்ல விஷயம்
0: நடக்கட்டும்.
1: அதோட எதிர்பார்த்து போட்ட மக்களுக்காகவும் ஏதாவது நல்ல விஷயம் செய்தாரன்னு சொன்னா நின்று படிக்கலாம், இல்லையா கஷ்டமே. இதோடையா விட்டு அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடுமே.
0: இல்ல அந்த விஷயம் கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன்னா இவர் இப்ப தன் ஆட்சியை தக்க வைக்கிறதுலாம் இவர் போராட
1: போறார். அதுக்கப்புறம்தான் அங்கால பாக்கணும்.
0: கொஞ்சம் சிக்கலான் பாப்போம்,
1: கஷ்டம் தான் அதுதான். ஆனா என்ன நீங்க சொன்னதால எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரியக்கூடியதா இருந்து அதுக்கு நன்றி உங்களுக்கு. பாட்டு எனக்கு வந்து தேசிங்க ராஜா படத்துல இருந்து அம்மாடி அம்மாடி ஸ்ரேயா கோஷல் படிச்ச அந்த பாட்டு.
0: தேசிங்க ராஜா லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க.
1: நன்றி.

0: ஆமாம், நேர்களை நேர்கள் அறிந்தது போல பல தமிழக தேர்தல் கள நிலவரங்கள் மிகப்பெரிய ஒரு அலையை இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கிலும் ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக தமிழர் வாழ்கின்ற தேசமெங்கும் தமிழக தேர்தல் களம் பற்றிய பேச்சுக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. இப்போது ஆட்சி அமைக்கின்ற கட்சி தொங்கு சட்டசபை இப்போது உருவாகி இருக்கின்றது. 75-74 வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு தொங்கு சட்டசபை உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. தமிழ்நாடு தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி அமைப்பதில் இப்படி இழுபறி நிலை தோன்றியிருக்கின்றது. பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஏனைய 107 இடங்கள் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஏனைய 11 ஆசனங்கள் வேறு கட்சிகளிடமிருந்து பெறப்பட வேண்டும். 11 ஆசனங்கள் மட்டுமல்ல, அதை விட அதிகளவு ஆசனங்களை பெற்றால்தான் ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆட்சியை அமைக்க முடியும். இதற்காக இப்போது பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதை நேர்கள் அறிவீர்கள். எங்களது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இன்று பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன, அதில் நீங்கள் கேட்டிருக்கலாம். என்ற வகையில் இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் 107 ஆசனங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் 59 ஆசனங்கள், காங்கிரஸ் கட்சி 5 ஆசனங்கள், அதேபோல் IUMS ML 2 ஆசனங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 ஆசனங்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 ஆசனங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 ஆசனங்கள், தேமுதிக 1 ஆசனம், திருமதி விஜயகாந்த். ஆக மொத்தம் திமுக கூட்டணி 73 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. அதிமுக 47 ஆசனங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி 4 ஆசனங்கள், பாரதிய ஜனதா கட்சி 1 ஆசனம், தினகரனின் அம்மா முன்னிட்ட கழகம் 1 ஆசனம், மொத்தம் 53 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். இந்த வகையில் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடனும் காங்கிரஸ் கட்சியுடனும் தமிழக வெற்றிக் கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. திமுக அணியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, அதேபோல் அதிமுக அணியில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இருவருடனும் பேச்சுவார்த்தை நடத்திய வண்ணம் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இடையிலான கருத்து பரிமாறல்கள் மற்றும் நிபந்தனைகள் என்பன இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த கட்சிகளை இணைத்து ஆட்சியை அமைக்க முற்படுகின்ற போது அந்த கட்சிகளது பல வேண்டுகோள்கள் அல்லது நிபந்தனைகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக ஒரு செவி சாய்க்க வேண்டும். தவறின் அதிமுக கட்சியை முழுமையாக இணைத்து கொண்டு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். திமுகவை இணைத்து ஆட்சி அமைப்பதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஏனென்றால் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், ஸ்டாலின் சேரை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லித்தான் தமிழக வெற்றிக் கழகம் இப்போது இவ்வளவு பெரிய ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஆகவே அவர்களுடன் கனவிலும் இவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற வகையில் இப்போது அதிமுக கட்சியுடன் சில வேளைகளில் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் நிபுணர்கள் ஆய்வாளர்கள் இப்போது கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம், மிக விரைவாக ஆட்சி அமைக்க வேண்டும். எவ்வளவு விரைவாக ஆட்சி அமைக்கின்றார்களோ அவ்வளவு இவர்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும், இவர்களது அந்த நிலை உறுதியாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை என்ற வகையில் இப்போது தமிழக ஆளுநர் தமிழகம் சென்று சேர்ந்திருக்கின்றார். முக ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். முன்னாள் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் இன்றைய செவ்வாய்க்கிழமை காலையில் தமிழக ஆளுநர் சென்னை சென்ற பின்னர் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் தனது ராஜினாமை கடிதத்தை சமர்ப்பித்திருக்கின்றார். இப்போது ஆளுநர் ஆட்சி தமிழகத்தில் நிலவி வருகின்றது. இதை உடனடியாக புதிய கட்சி ஆட்சி அமைப்பதன் மூலம், அரசாங்கத்தை அமைப்பதன் மூலம் ஆளுநரிடமிருந்து ஆட்சியை அந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு விரைவாக இவை நடைபெற வேண்டும். அப்படி விரைவாக நடைபெறுவதன் மூலம் தேவையற்ற இழுபறிகளை தவிர்த்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் ஜெனா வரைகிறேன்.
0: ஜெனா வாங்கோ. வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நீங்கள் எப்படி ஜெனா?
1: நான் நலமா இருக்கிறேன். தேர்தல் நியூஸ் எல்லாம் கேட்டுக்கொண்டு ரெண்டு நாளும் அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, எக்ஸைட்டிங்கா இருக்கிறோம். எங்கட நாட்டுல தேர்தல் நிலைக்குள்ள ஊடக எக்ஸைட்டிங்கா இருக்கு இல்ல? தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வந்ததோட ஏதோ அங்க இருந்த காரணத்தினால என்ன வரி எல்லாம் அதுல கொஞ்சம் வேறும் கூடவா இருக்கு.
0: நீங்க தமிழ்நாட்டுல இருந்த? நீங்க
1: ஓ, இங்க வரக்கும் போதுல ஒரு அரை மாலத்துல தொண்ணூற்றி அஞ்சுக்கு அந்த ரேஞ்சில அங்க இருந்தாங்க.
0: அம்மா காலம்,
1: நாலஞ்சு வருஷம் அம்மா காலத்துல இருந்தாங்க, அம்மா ஆட்சியெல்லாம் இருந்தாங்க இல்லையா. அதனால கொஞ்சம் வீடுபாடு கூட தமிழக அரசியல்.
0: பொதுவாக இலங்கை தமிழர்களுக்கு அது எந்த அளவு நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களோ தெரியா அஜனா. ஆனால் நான் வளர்ந்த சூழலில் இந்த தமிழக தேர்தல் பற்றி எல்லாம் அலசப்படுவதுண்டு. பத்திரிகையெல்லாம் தலைப்பு செய்தியாக வரும், வீடுகளில் பேசுவார்கள், நண்பர்களுக்கிடையில்
1: நாட்டை பற்றி எனக்கு ஒரு 60% தான் தெரியுமாண்டா, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி 100% தெரியும்.
0: சரியா ஜனிகள், அதைத்தான் நான் சொல்ல வரேன், வலியுறுத்த வரேன்.
1: என்ன
0: பாடல்?
1: ஆவி பறக்கும் டீக்கடை, ரஜினி முருகன்ல.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, நன்றி. வா,
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: அரசியல் தகவல் எல்லாம் தெரிஞ்சதுக்கு நீங்க உங்களை மாதிரிதான் நாங்களும், நானும் அந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்து தமிழ்நாட்டு அரசியல்ல முந்தி பேப்பர்ல தான் வாசிக்கிறது எல்லாம். அப்போ பள்ளிக்கூடத்துல இருக்கதான் அவர் கருணாநிதியை விளத்தினவர். அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு நிறைய ஆர்வம் இருந்தது தமிழ்நாட்டு அரசியல்ல, இந்திய அரசியல் எல்லாம். நல்ல விஷயம், நீங்க எல்லாம் கன விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கு நன்றி. நேற்றும் பின்னேறவும் கேட்டுக்கொண்டிருந்த நான் கேட்க
0: போன்றவர்கள் ஓடியந்து கருத்து சொல்லணும் என்ன நடக்குது.
2: இன்னைக்கு வந்து பீமா படத்துல வந்து சிறு பார்வையால் அந்த பாட்டுக்கு.
0: நன்றி கண்ணன், நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
0: 10க்கு 10 நிகழ்ச்சியினிடையே ஒழிக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் அருண்குமார், எப்படி இருக்கீங்க?
0: நலம் அருண்குமார், நன்றி. நீங்க நலமா?
3: ஓ, நான் நலமா இருக்கேன், நன்றி. எனக்கு போக்கிரி தம்பி படத்துல இருந்து ஓட்ட குடிசையில் 9 மாதம் என்ற பாடல விரும்புகிறேன்.
0: ஓட்ட குடிசையில் 9 மாதம், என்ன தத்துவ பாட்டெல்லாம் கேட்குறீங்க?
4: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், காசிநாதன் கதைக்கிறேன்.
0: காசிநாதன் வாங்கோ, வணக்கம்.
5: ஓ, நான் கதைக்கிறேன்னு இல்ல, உங்களுக்கு இன்றைக்கு 50வது நின ஆண்டு விழா, அதை பற்றி ஒரு பாட்டு கேட்போம்னுதான் எடுத்தேன். உங்களோட பூடையில் முன்னா போடுங்க, வெற்றிய நாளை சிறத்தம்
0: சொல்லு. 50வது விழா
5: எங்கட இயக்கம் துவங்கி 50வது விழா, அந்த நியூஸ்ல பார்த்து
0: நியூஸ்ல
5: முண்டா போடுங்க, 20 கோடி அந்த பாட்டை
0: கூடும். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் போடுவோம், பிரச்சனை இல்லை.
5: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நன்றி, ஆமாம், வரும் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் தான் கேட்டிருக்காரு. அப்ப காசிநாதன் கலியவரன் ரெண்டு பேரையும் முண்டா நினைச்சு விடலாம். அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் மாசன்,
0: ஓ வாங்க,
6: எனக்கு எங்க நாட்டுல எங்க யாழ்ப்பாணம் இலங்கையில எனக்கு பாசம். அது மாதிரி ஒரு பாட்டு பாடுவேன், கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் உரிமை என்றான் தந்தை செல்வா, கேளுங்கள் உரிமை என்றான் பூன தேர்தலில் 3 முட்டையரும் கதைக்கு பூனரம். எனக்கு எங்களுனாலதான் என்ன விருப்பம். நன்றி அண்ணா.
0: என்ன பாடல் இப்ப? சார் நன்றி, அவர் பாட்டு சொல்லல. வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க, எப்படி நலமா இருக்கீங்களா?
0: ஓ, நலம் நலம், சொல்லுங்க.
7: முதக்கண் நிர்மலாவுக்கு வாழ்த்துக்கள், அங்க தகவல்லாம் கொஞ்சம் கூறியதுக்கு நிர்மலாவுக்கு வாழ்த்துக்கள் சார். வேற நேரத்து எங்க வீட்டு பக்கத்துல பேரப்புள்ள ஒண்ணு இருக்கு, 5 வயசு.
0: ஓ,
7: நான் எந்த நாளும் போய் விளையாடுவேன் அந்த குழந்தையோட. நேற்று சொன்ன விஜய மாமா தோத்துட்டாருன்னு உடனே கஷ்டப்பட்டது. எனக்கு திருப்பி வேறு. அப்புறம் அவங்க அம்மா வந்து இல்ல இல்லம்மா விஜய மாமா வென்றுட்டாரு தாத்தா சும்மா சொல்றாரு அப்படின்னு அது சமாதானமா. பாருங்க இங்க உள்ள குழந்தை விஜய மாமா
0: அதான்
7: சின்ன 5 வயசுங்க அதுக்கு எவ்வளவு இது இருக்குது பாருங்க. அந்த படத்தை பார்த்து பார்த்து
0: சின்ன பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு இமேஜ் தான் விஜய்.
7: சரி சார் உங்களோட தெளிவில் ஒரு பாடல்
0: சார். நன்றி சொல்லிங்க மையா.
7: நன்றி பாய்.
0: நேரம் இப்பொழுது 9:57. இந்த வேளையிலே நாங்கள் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் அந்த பாடலை கேட்கலாம். அதற்கு முன் நாங்கள் விளம்பரங்கள் பார்க்கவும்.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 தரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
11: Music Connects.
10: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேரம் இப்பொழுது 9:59:45.
12: மனத்தியாலச் செய்திகள்
13: CMR Tamil HD Hourly News.
14: சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டு வெலிசாரா தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு இருந்த 37 சீன நாட்டினர் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். குறித்த குழுவினர் குடிவரவு மற்றும் குடிய கல்வி திணைக்களத்தின் விதிகளை மீறி சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். நாடு கடத்தப்பட்ட சீன நாட்டினரில் 6 பெண்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை நாட்டிலிருந்து வெளியே அழைத்துச் செல்வதற்காக 11 சீன பாதுகாப்பு அதிகாரிகளும் கட்டுநாயக்க நிலையத்துக்கு வந்தனர். மேலும் இந்த குழுவினர் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:50 சீன ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 6714 பயணிகள் விமானம் மூலம் சீனாவின் சூன்மிங்குக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டில் இதுவரை 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய சமூக மருத்துவர் பிரசில்லா சமரவீர உயிரிழந்த 2 குழந்தைகளும் கொழும்பு மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் நடப்பாண்டில் இதுவரை 25,846 டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. மழை மற்றும் நுழம்புகளின் இனப்பெருக்கத்திற்கு சாதகமான சுற்றுச்சூழல் நிலவுவதே இந்த அதிகரிப்புக்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
11: தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு க ஸ்டாலின் சிறப்பான எதிர்க்கட்சியாக தமது கட்சி செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்திருக்கும் மு க ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கி தமிழகத்தை அனைத்து வகையிலும் உயர்த்தியதாகவும் தெரிவித்தார். தேர்தல் களத்தில் தங்கள் சாதனைகளை சொல்லியே வாக்கு கேட்டதாகவும் மக்களுக்கு செய்து கொடுத்த நலத்திட்டங்கள் தொடர வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்ததாகவும் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து வாக்களித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி எனவும் தெரிவித்துள்ளார். வாக்களிக்காதவர்களுக்கும் மறந்தவர்களுக்கும் சேர்ந்தே ஆட்சி நடத்தியதாக கூறிய அவர் அனைத்து மக்களும் உண்மையாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மனச்சாட்சிப்படி செயல்பட்டதாகவும் தன் சக்தியை மீறி உழைத்ததாகவும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தன்னை போன்றே களத்தில் உழைத்த என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கருணாநிதியின் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி. எமது தோளோடு தோல் நின்று கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் நன்றி எனவும் தெரிவித்துள்ளார். என் அரசியல் பொது வாழ்வில் அதிகப்படியான வெற்றியையும் பார்த்துள்ளேன், தோல்விகளையும் சந்தித்துள்ளேன். எனவே லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமல்ல என செயல்படக்கூடியவன் நான். அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும். இதுவரை மக்களுக்கு சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். அல்பர்ட் அம்பாகனம் கனடாவில் இருந்து பிரிவது குறித்து பொது வாக்கெடுப்புக்கான 177,732 கையொப்பங்களை பெற்றுவிட்டதாக அமைப்பாளர்கள் கூறிய சில வாரங்களுக்கு பிறகு மே 4 தேதி அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்தது. அல்பேட்டா தேர்தல் ஆணையத்திடம் கையொப்பங்களை சமர்ப்பித்த அமைப்பாளர்கள் தற்பொழுது 3,1620 கையொப்பங்களை சேகரித்துள்ளதாக கூறினர். இந்த செயல்முறை அல்பேட்டா மக்கள் இதில் ஈடுபாடு காட்டுவதையும் இது மக்கள் நலம் கருத்தை தெரிவிக்க விரும்பும் ஒரு பிரச்சினை என்பதையும் காட்டுகின்றது. அனைத்து கோணங்களிலிருந்தும் குறிப்பிடத்தக்க ஆர்வம் இருந்துள்ளது என்று ஸ்டே ஃப்ரீ அல்பேட் அமைப்பின் தலைவர் மிட் சில்வெஸ்ட்ரி கூறினார். எட்மண்டனில் இருந்து மே 4 தேதி இந்த நாள் அல்பேட்டா வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் எனவும் கூறினார். பிரிவினை குறித்த பொது வாக்கெடுப்பு கேள்வி டிசம்பர் 2025 அல்பேட்டா தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அல்பேட்டா மாகாணம் கனடாவின் ஒரு பகுதியாக இருப்பதை நிறுத்தி ஒரு சுதந்திர நாடாக மாறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கப்பட்டுள்ளது. இந்த மனு சட்டப்பூர்வ தேவைகளை பூர்த்தி செய்தால் 2026 பிற்பகுதியில் சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அல்பேட்டா முதல்வர் டேனியல் சுமித் கூறியுள்ளார். பொது வாக்கெடுப்பு வாக்குச்சீட்டில் சட்டப்பூர்வ தேவைகளை பூர்த்தி செய்யும் பல வேறுபட்ட கேள்விகளையும் தனது அரசாங்கம் சேர்க்கும் என்று சுமித் முன்னதாக கூறியிருந்தார். மே 4 தேதியன்று லேகர் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் மாகாணம் கனடாவிலிருந்து பிரிவதற்கு 23% ஆதரவும் 64% சுதந்திரத்தை எதிர்ப்பதும் கண்டறியப்பட்டது. ஈரானின் தாக்குதலை இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நெப்தலி பெனட் கடுமையாக கண்டித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான ஈரானின் தாக்குதல் யாரையும் ஏமாற்றிவிடக்கூடாது. ஈரான் தனது வலிமையை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தனது பலவீனத்தையே வெளிப்படுத்தி வருகிறது என்பதை அனைவரும் காண முடிகிறது என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானின் ராணுவ மற்றும் நிர்வாக தலைமையகத்தின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அமெரிக்க கடற்படை முற்றுகையின் கீழ் ஈரான் மூச்சு திணறி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
15: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: நேரம் இப்பொழுது 10:05. நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HD 10 க்கு 10 நிகழ்ச்சி. 10 க்கு 10 நிகழ்ச்சியில் இன்றும் 10 பாடல்கள் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. 10 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தப் போகிறீர்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் நிகழ்ச்சியில் பாடல்களை ஒலிபரப்பு செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது முதல் 11 வரை நேர்கள் இணைந்து உங்கள் வாக்குகளை செலுத்தலாம்.
16: 10 க்கு 10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10 க்கு 10.
0: இன்று இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற 10 பாடல்களை முதலில் தந்துவிடுகின்றோம். முதலாவது இலக்கத்தில் இருக்கின்ற பாடல் ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து, அச்சச்சோ புன்னகை ஆள் தின்னும் புன்னகை கைக்குட்டையில் நான் பிடித்து கையோடு மறைத்துக் கொண்டேன் என்ற பாடல். இரண்டாவது வேலாயுதம் திரைப்படத்தில் மஞ்சனெத்தி மரக்கட்ட மைய வச்சு மயக்கி புட்ட நாட்டுக்கட்ட டவுனு கட்ட என்ற பாடல் வேலாயுதம் திரைப்படத்தில். இலக்கம் மூன்றில் இடம்பெறுகின்ற பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து கரிகாலன் காலப்போல கருத்திருக்கு குழலு என்ற பாடல். குழலில்ல குழலில்ல தாஜ்மஹால் நிழலு. இலக்கம் நான்கு காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ள சுட்டுகின்றதே அது சுட்டி சுட்டி ஆள ஆசை நெஞ்ச தட்டுகிறது என்ற பாடல். இலக்கம் ஐந்தில் இடம்பெற பாடல் உதயா திரைப்படத்தில் உதயா உதயா உணர்கிறேன் உயிராளுனையே எழுதுகிறேன். இலக்கம் ஆறு அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து பொன் மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாள் என்ற பாடல். பூமேடை வாசல் பொங்கும் தேனாக என்ற பாடல் பிரபல பழைய பாடல். அது பிறகு அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படத்திலும் மீண்டும் இடம்பெற்றிருந்தார். இலக்கம் ஏழில் இடம்பெறுகின்ற பாடல் சட்டம் ஒரு விளையாட்டு திரைப்படத்திலிருந்து ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. இலக்கம் எட்டு செல்வா திரைப்படத்திலிருந்து சிக்கன் கறி இது கோத்தகிரி கோழிக்கறி சிக்கன் கறி என்ற பாடல். இலக்கம் ஒன்பது நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மென்னவன் யார் சொல்லு. இலக்கம் பத்து சுறா திரைப்படத்திலிருந்து தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயண்டி முந்தான தோட்டக்காரி மொத்தமாக தாயண்டி என்ற பாடல். இந்த 10 பாடல்களுக்கு நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. அதேவேளை நேர்கள் எங்களது ஃபேஸ்புக் தளத்தினூடாகவும் உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் ஜனா விரும்பி கேட்ட பாடல் ஒன்று ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நேர்கள் வாக்களிக்க தயாராகுங்கள்.

0: திரும்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
2: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4164-4665.

ஆமாம் நேர்களே, நாளை மறுநாள் வியாழக்கிழமை தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் நேர் உள் விளையாட்டரங்கில் பதவியேற்க இருப்பதாக இப்போது திட்டம், அந்த விழாவை நடத்துகின்ற திட்டங்கள் இடம்பெறுவதாக மாலை மலர் என்ற அந்த செய்தி தாள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது.

0: நிகழ்ச்சியில் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இப்போது வாக்களிக்கும் நேர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். வாக்களிக்கும் நேர்கள் இப்போது இணைகின்றார்கள்.
1: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை பத்துக்கு பத்து.
0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்.
2: வணக்கம் ரசிகன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் ரசிகன், நன்றி. நீங்க நலமா?
2: ஓ நான் கேட்ட ஞாபகம் இருக்கு, ஏஜென்சி மாத்துமா மாத்தாதாண்டு. மாத்தி விட்டது,
0: நாங்க மாத்தமுன்னு தான்
2: சொன்னாங்க. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுண்டு. மற்ற என்ன என்ன வடபகுதியை மொழி கொடுக்கலாம்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் மட்டும் தண்டை காணிக்காக துவக்க எடுத்துனுட்டார். குடுக்கலாமா குடுக்கலாம்னு சொல்லி அப்ப தண்டை காணியே கொடுத்துருக்கலாம். நான் என்னது துவக்க எடுத்துனுட்டுவான். சரி, எனக்கு வந்து 6வது, 5வது, 3வது.
0: நன்றி ரசிகன், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், மீண்டும் அருண்குமார்.
0: அருண்குமார் வாங்கோ.
3: நிறைய வாக்குகள் பிரியக்கூடிய பாட்டுக்கள் தான் இருந்தாலும் நான் 9, 7, 4 மிச்சம் எல்லாத்துக்கும் போட்டு விடுவேன்.
0: இதுவும் என்று சொன்னா உதைக்குது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் மீண்டும் கண்ணன். எல்லாம் அழகான பாடல்கள். எனக்கு வந்து 6, 9
0: 6, 5, 10, 3, 1, 9, 6, 4, 9, 7
5: 1, 3, 5, 7
0: அது சரி. நீங்க சொன்ன பாமக 3, 4 ஆசனங்கள் தான் சரி.
5: பாமக 4 தானா?
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நலம் சுதா, நன்றி. நீங்கள் எப்படி?
6: நாங்களும் அதே போல் இருக்கோம். எனக்கு வந்து உதயா உதயா அஞ்சான் நம்பர். 5, 6, 1, 2, 3 அப்படியே 10 அப்படியே போல் கிடைக்குது.
0: நன்றி சுதா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம், தாரணி கழிக்கிறேன்.
0: தாரணி வாங்கோ. வணக்கம்.
7: எனக்கு வந்து 9, 4, 5, 6, 10, 1
0: நன்றி, நன்றி,
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம், காசிநாதன் கழிக்கிறேன்.
0: சொல்லுங்க.
8: நான் பாக்கல இருக்க ஒரு பாட்டுகளோட பேர் தெரியாது, ஆனா நம்பர் ஞாபகம் வச்சிருக்கேன். 3, 4, 6, 7, 9, 9
0: சரி, நன்றி,
8: நன்றி.
0: நீங்கள் ஒரு நேரம் நல்ல அறிவாளியா கதைப்பீங்கள், ஒரு நேரம்
8: என்னால ஒரு வருஷம்
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம், வணக்கம் சார். சிவலிங்கம்.
0: சிவலிங்கம்
9: 6, 4, 9, 10
0: சார். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: நன்றி பவான்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் பாசா, நிர்மலா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நிர்மலா, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
11: ஓமாம், நலமா இருக்கிறேன். எனக்கு வந்து 6, 9, 5, 7, 8, 2, 1
0: அப்ப என்ன எப்படி தமிழக தேர்தல் வெற்றி திருப்தியா உங்களுக்கு?
11: ஓமாம், திருப்தி. அவர் ஆட்சி கொண்டாதான் சரி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். என்ன நிலைமையில நிக்குது
5: பாக்கலாம்
0: பவர் பிளே ரன்ஸ் காணாது சிஎஸ்கே ஏதோ ஏதோ செய்கிறார்கள் பாப்போம்
5: கொஞ்சம் சிஎஸ்கே இந்த போலிங் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்குது ஆனா ஈசிலே இப்ப சின்ன பேர் அவர் வந்துட்டார் திரும்ப போன முறையும் வந்து ரெண்டு விக்கெட்டும் மூணு விக்கெட் எடுத்தவர் என்னது மிச்சல் ஸ்ட்ராக்கையா
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைப்போம் வணக்கம்
10: வணக்கம் நான் கலியோ வரதன் கேட்கிறேன்
0: ஓ கலியோ வரதன் வாங்க
10: 6 3 10
0: வாக்களித்திருக்கின்றார்கள் ரசிகன் அருண்குமார் கண்ணன் இதயன் குகதா சுதா தாரணி காசிநாதன் சிவலிங்கம் பவான் நிர்மலா மதி கலியுகவரதன் ஆகியோர் வாக்களித்திருக்கின்றார்கள் இப்பொழுது ஏனைய நேர்களும் 11 மணி வரை இணைந்து உங்கள் வாக்குகளை செலுத்தலாம் இப்போது இதயன் விருப்ப பாடல் அடுத்தொழிக்கின்றனர்

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
4: CMR தமிழ் HD.
3: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
4: தமிழ். HD
3: தமிழ். HD
5: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
5: Last minute le closing jayda Pradhi Silvam. Thanks.
2: Chellam illada Silvam.
5: Chari.

0: அந்த பாடல் கண்ணன் விருப்பத்தில் ஒலிக்க இருக்கின்றது. இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்களை இணைப்போம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ஈசன் கேக்குறேன். அப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் ஈசன், நன்றி. நீங்கள் எப்படி?
1: நானும் நலமா இருக்கேன்.
0: காண கிடைக்கல ஈசன.
1: இப்ப கொஞ்சம் 5 மணிக்கு முடிக்கிற ஒடிய வரையலாமே. எழுதியா முடிக்கிறது?
0: ஆஹா,
1: நீங்க 5 மணி தானே தோங்குவீங்க? நான் வந்து நேற்று இந்த வைஃப் பிறந்த நாளுக்கு வாழ்த்தினேன். எனக்கு வாழ்த்த சொல்லிக்கொண்டு வாக்கு வந்து 6943.
0: நன்றி, நன்றி ஈசன் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: ஆமா சார், நான் தவம்.
0: தவம் வாங்க.
2: ஹலோ, இப்ப நான் கனடியன் சிட்டிசன். இப்ப நான் ஸ்ரீலங்கா சிட்டிசன் எடுத்தா நாங்கள் அங்க வோட் பண்ணலாம்.
0: குடியுரிமை இருந்தா வோட் பண்ணலாம்.
2: என்ன சரியா தெரியா உங்களுக்கு?
0: நான் சொல்றேன் அக்கா, வடிவா யாராச்சும் சொல்றேன், சும்மா சொல்லலாதானே.
2: அது சரியா முதலமைச்சர் வந்தாலும் உங்களோட என்ன இந்த மீன்பிடி பிரச்சனையில இந்த ஒரு இது இருக்கு.
0: கச்சதீவா?

0: கச்சதி
1: கச்சதி சீமான் வந்தா நான் முதலமைச்சரா வந்தா அங்க குண்டு கொடுத்து விடுவேன். நீங்க சொல்ற தான் முதலமைச்சரா வந்தா அங்க குண்டு கொடுத்தோம் அங்க கச்சதி உங்களுக்கு குண்டு கொடுத்தாலும் அங்க கச்சதி நீ எங்களை கச்சதி வரு.
0: சரி.

0: ஆமாம் ஆமாம், தவம் கேட்ட அந்த வினாவுக்கு இரட்டை பிரஜா உரிமை குடியுரிமை பெற்றிருந்தால் அவர் வாக்களிக்கலாமா என்பது, இலங்கையில் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் தேர்தல் டாப்பில் உங்களது பெயர்களை பதிவு செய்து கொண்டு வர வேண்டும். வருடாந்தம் தேர்தல் டாப்பு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும். அந்த தேர்தல் டாப்பில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளுகின்ற போது உங்களது பெயரை நீங்கள் தவறாது பதிவு செய்து கொண்டு வந்தால் நீங்கள் இரட்டை பிரஜா உரிமை பெற்றவராக இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையில் வாக்களிக்க முடியும். ஏனைய நாடுகளுக்கும் அது பொருந்தும் என்று நினைக்கின்றேன். அதனால் தான் வெளிநாடுகளிலிருந்து சென்றெல்லாம் வாக்களிக்கின்றார்கள். இப்போது இலங்கையில் இவ்வாறு வாக்களிக்கின்ற முறையை கொஞ்சம் இலகுபடுத்துவதற்கான முயற்சிகள் 2025 டிசம்பர் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்டன. எப்படி என்றால், இருந்து கொண்டு வெளிநாடுகளில் இருந்து கொண்டே தபால் மூலமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்போது ஏற்படுத்துவதற்கான பல ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு, அந்த குழு பல கட்சிகளைச் சேர்ந்த குழு நியமிக்கப்பட்டு, அந்த கட்சிகள் ஊடாக இப்போது தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்படுவதற்கான ஏதுக்களை எடுத்திருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் இருந்தவாறே தபால் மூலம் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இரட்டை பிரஜா உரிமை பெற்றவர்கள். மிக முக்கியமான விடயம், நீங்கள் தேர்தல் டாப் என்று இருக்கின்றது, தேர்தல் டாப், அதில் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக எங்கள் நேயர்கள் எல்லோரும் மிக தெளிவான விளக்கம் கொண்டவர்கள் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை. இந்த இப்போ சிலர் வந்து நான் சொன்னேன் என்று சொல்வார்கள், அப்படியில்லை. எங்களது நேர்கள் எல்லோருமே இந்த தேர்தல் தொடர்பான பல முன்கணிப்புகளை பல தடவைகள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ அதை நாங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளோம் நான் சொன்னேன் என்ற விடயத்தை. ஏனென்றால் எல்லோருமே தாவேக்கா ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தப் போகிறது, தாவேக்கா மிகப்பெரிய அளவு மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்ற கணிப்பு எல்லார் மத்தியிலும், பொதுவாக எல்லோருக்குமே அந்த சமூக ஊடகங்கள் ஊடாக மிகப்பெரிய விழிப்புணர்வுகள் இருக்கின்றது, மிகப்பெரிய சிந்தனைகள் இருக்கின்றது. அப்போது அந்த நாங்கள் அந்த சின்னத்தனமான விடயங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லம் என்றால் எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருந்தார். தாவேக்கா தான் அடுத்து மிகப்பெரிய அலையாக மாறும், ஆட்சி அமைக்கும். இது கூட எங்களுடன் பேசுகின்ற போது தொங்கு பாராளுமன்றம் கூட அமையலாம் என்ற விடயங்களை எல்லாம் பலரும் பேசியிருந்தார்கள். ஜென்சி அணியினர் பாரிய புரட்சி செய்கிறார்கள், நாமும் சொல்லியிருந்தோம், அதை ஏற்றுக்கொண்டு பலரும் கதைத்திருந்தார்கள். ஆகவே நான் சொன்னேன் என்ற அந்த விடயங்களை தவிர்ப்பது கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்லுகிறேன், யாராக இருந்தாலும். இப்பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேர்களை இணைப்போம். வணக்கம்.
1: காலை வணக்கம், நான் கங்கா கலைக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ, நிலம் நிலம் கங்கா, நன்றி. நீங்கள் எப்படி?
1: நாங்கள் நிலமா இருக்கிறோம். நன்றி. இங்க வந்த தமிழக செய்திகள் பற்றி அரசியல் ஆய்வுகள் சொல்லிக்கொண்டிருக்கீங்க. எனக்கு 9654
0: 9654
1: ஓகே, நன்றி
0: நன்றி நன்றி கங்கா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கதைக்கிறோம் இல்லையே?
1: ஆமா ஆமா.
0: என்ன தமிழக தேர்தல் நடத்த போனீங்களோ?
1: இல்லை இல்லை இல்லை, ஸ்ரீலங்கா.
0: ஓ, தாய் மண்ணுக்கு போயிருக்கிறீ.
1: ஆமா.
0: உங்களுக்கு இரட்டை பிரஜா உரிமை இருக்கா?
1: இல்லை இல்லை.
0: எடுத்து வைங்க. நன்றி
1: நன்றி.
0: அர்த்தநேர் வணக்கம்.
2: ஓ வணக்கம், காலை வணக்கம். நான் ஸ்ரீராம், எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் ஸ்ரீராம், நன்றி. நீங்கள் எப்படி?
2: ஆமா நலமா இருக்கிறேன். நேற்று நீங்கள் மாலை மாலையே அந்த தேரல் சம்பந்தமான கருத்தாளர்கள் செய்ய வருகிறது.
0: ஓ,
2: எப்படியும் நான் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு இது நீடிக்கும். ஒவ்வொரு வானிலை கிட்டத்தட்ட செய்ய மாறான்றது அல்லாமல் எவ்வளவு வானிலை, முழு வானிலைகளும் இதை பற்றி ஒரு கருத்தாடலாம் கூடுதலாக கவனம் செலுத்துறது. அப்போ இதை எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே நீடிக்க போது, இப்போ வெற்றி என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் என்னதான் பின்னடைவுகளை ஏற்படுத்தினாலும் வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது என்பது கொண்டு ஒரு நாகரிகம் தானே. அந்த நாகரிகத்தில் இப்போ தோல்வி அடைஞ்ச தலைவர்கள் எல்லாம் அந்த நாகரிகத்தை பின்பற்றுகிறார்கள், வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கணும். எடப்பாடி, நரேந்திர மோடி, ஒரு சீட் பெற்ற நரேந்திர மோடி கூட வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார்.
2: வாழ்த்து தெரிவிக்கிறார். ஆனால் அனுபவம் 2 வருடம் மட்டுமே கட்சியை ஆரம்பித்து 2 வருடத்துக்குள் வெற்றி பெற்றதால் அந்த 5 ஆண்டுகளுக்கு இவருடைய நகர்வு எப்படி இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியல. ஆனால்
0: காரணம் 2 வருஷத்துல ஆரம்பிச்ச அல்ல ஸ்ரீராம், தொங்கு பாராளுமன்றம், தொங்கு பாராளுமன்றத்துல ஏனைய கட்சிகள முண்டு கொடுத்தல தான் தாவேக்கா நிக்க போகுது. அதுதான் அங்க உள்ள பெரிய கேள்விக்குறி. அது எவ்வாறு விஜய் என்னென்னா வர்ற கட்சிகள் கட்டாயம் பேரம் பேசும். எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவிதா, சபாநாயகர் பதவிதா, இந்த பாமக திருச்சி கிழக்கு தொகுதியில் நாங்கள்லாம் நிற்கணும், உங்களோட ஆக்கள் நிற்காது, தாங்கள்லாம் நிற்க வேணும், அப்படியெல்லாம் பல பல பேரம்பே செயல்கள்.
2: ஆனாலும் எனக்கு என்ன சொன்னால், அந்த நாம் தமிழர் வந்து ஒரு ஒரு அபாய நிலைக்குள், அதாவது சிவப்பு எச்சரிக்கைக்குள் செல்லும். ஏனென்றால் இப்ப சேர கால இறுதி கால பகுதியில் இன்னொரு சிவப்பு எச்சரிக்கை இருந்தது. உட்டு நோக்கு வரலாம் இவர்களுடைய சாட்டைக்கு வேற பக்கம் திரும்புது அந்த. ஆனா அவர்கள் கருத்து கொள்ளையிலே ஏதோ ஒரு வெற்றி பெற்ற ஒரு கட்சி ஆகவே அவர்கள் நேற்று கொன்று நகர வலிக்கிட்டதுதான். அவர்கள் அதான் தங்களை தாங்கள் பரிசோதனை செய்து கொண்டு அடுத்த தடத்தை வந்து சரியாக நின்றாதான் அவர்களுக்கான கட்சி வந்து வெல்லுமா நிலைக்குமா உயிர் பெறுமான்றது இருக்கு. ஆனாலும் வாழ்த்துவோம் எல்லாருமே இருக்கணும். என்னது எனக்கு இன்னொரு கவலை என்னன்னு சொன்னால், அந்த முகம் என்றது ஒன்று இருக்கு, தலைவன் பிரபாகரன் என்ற ஒரு முகம் இருக்கு. அந்த முகம் வந்து அன்றைக்கு தோக்கப்பிடிக்கப்பட்டு விட்டது. அப்படி சீமானன்றதை தாண்டி நான் அப்படித்தான் பாக்குறேன். அதையும் எனக்கு ஒரு தெரியாம ஒரு கவலை, ஒரு சரியான கவலை தான். ஆனாலும் பொறுத்துன்னு பார்ப்போம். இன்னும் 5 வருடம் இருக்கிறது, 5 வருடம்ன்றது எல்லாருக்கும் ஒரு 5 வயதை கலக்கிறது போன்றது.
0: தோல்விக்கு அடிப்படை காரணம் அதுகளை தவிர்க்கணும். சீமான் ஏதாவது ஒரு கொள்கையோடு ஒரு பிடிப்போட நிக்க வேணும். இப்ப விஜயன்ற அலைக்கு எதிர பேசுறத தவிர்த்திருந்தாலே சில வேளையில விஜய் அந்த ஜென்சி குழுவினரே சீமானுக்கு கொஞ்சம் வாக்கு போட்டிருக்கலாம்.
2: ஏனென்றால் இவருடைய கிட்டத்தட்ட இவருடைய 50% வாக்கு அங்கால போயிருக்கு. கடந்த வருடம் தேர்தல் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குனுடைய 50% இவர்களுக்கு விழுந்தது நான் இல்லாமல் போயிருக்கு. அப்ப அதையும் ஒப்பிட்ட அளவில் அதுவும் பின்னடைவிடும். சரி, சிறப்பு பாடல்கள் எல்லா பாடலும் மேலே நான் சிறப்பு போட்டீங்கன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஹெட்போன்ல கேட்க அவ்வளவு பாட்டும் நல்லா இருக்கும். இல்லாட்டி காரக்க இருந்து கேட்கும் போது அவ்வளவு இருக்கும். அவ்வளவு பாட்டும் இந்த என்ன துள்ளல் ஆன பாடல் இதுல எனக்கு ஒன்று தொடக்கம் 4, அடுத்தது 9, 10.
0: நன்றி ஸ்ரீராம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மகன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நல்லா மாங்கோ சந்திரன்.
3: நேற்று அவசரப்பட்டு போயிட்டு நாக்கம் அப்படியே அந்த கதைக்கு நான் பேட்டி. அந்த படங்கள் வந்து நான் பார்க்க எல்லாருக்கா வெயிட் பண்றேன். நான் அடுத்த முறை ரிப்பீட் பண்ணிக்க பார்க்க கேட்டு சொல்லட்டா, என்ன ஹோல்ட போட்டீங்கன்னா அடுத்த முறை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ரைட்டிங் சொல்றேன்,
0: பாடல் நான் சொல்றேன், நீங்க காத்துருங்க, நான் சொல்லுவேன். நன்றி சந்திர. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, வாசன் சோதா.
0: வாங்க.
4: நான் இந்த இதுக்கு தான் தவம் கேட்ட கேள்விக்கு தான் பதில் வந்தேன். எனக்கு நாங்கள் டுவல் சிட்டிசன் வச்சிருக்கிறோம். இப்ப நாங்கள் அங்க போயிட்டு அங்க எங்களுக்கு பழைய ஐடென்டி கார்டு நாங்க அப்ளை பண்ணிக்கே வரைச்சு வாங்கிடுவாங்க. அங்க போய் புதிதாக எல்லாம் விதானியார் மூலம் திருப்பி பதிந்து எல்லாம் புதுசா எடுக்கணும். எங்களுக்கு குடும்பத்தையும் தருவார்கள். ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பட்டியல் திருத்தும் போது நாங்கள் அங்க இருந்து பெயர்
0: கொடுக்கணும்.
4: அவர்கள் ஒரு ஒவ்வொரு வருடம் திருத்துவார். சில வேளை 2 வருடம் விடுகிறார்கள்.
0: ஜூன் ஜூலை கொதாசையா இலங்கையில ஜூன் ஜூலை மாதங்கள்ல இதுதான் வேலை. தேர்னர் ஜிஎஸ் மறந்த வேலை இந்த டாப்பு திருத்தம் செய்யறதுதான் வேலை.
4: ஆமா,
0: இந்த நாங்கள் அந்த தமிழகத்துல நடந்த அந்த விஷயம் பற்றி கதைக்க சொன்னோம். இலங்கையில வந்து இது நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. இரட்டை பிரஜா உரிமை பெற வேண்டும் என்று பெரும்பான்மை இனத்தவர்கள் எங்களை தென்னிலங்கை மக்கள் பெரும்பாலும் அதை சரியாக கையாளுகின்றார்கள். அவர்கள் தென்னிலங்கை மக்கள் எல்லாம் இந்த விஷயத்துல வேலை தெளிவு. அதனால தான் இன்றைக்கு NPP அரசாங்கத்தை ஆட்சி பீடம் ஏற்றினவர்கள் வெளிநாடுகளிலிருந்து போய் வாக்களித்தவர்கள் என்றால் இங்கே பிரஜா உரிமை பெற்று இரட்டை பிரஜா உரிமையை வச்சு கொண்டு தான் அதை சாதித்தார்கள். இப்போது இலங்கையில் நாங்கள் வெளிநாடுகள் இருந்து கொண்டே வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது.
4: நாங்களும் வாக்களிக்கலாம்.
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா வாங்கு. அது நீங்க காலம் முழுக்க கொண்டாடணும் போல நடக்கு. நீங்க என்ன நடக்கும்
5: எனக்கு 6 ஐந்து நான்கு மூன்று
0: சொல்லுங்க
5: ஒன்று ஒன்பது.
0: சரி, நன்றி வெண்பா. தொடர்ந்து நாங்கள் ஒரு பாடல் இடம்பெறும். அருண்குமார் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார். அவரது பாடல் அடுத்து இடம்பெறுகின்றது. பாடலை தொடர்ந்து நேர்களை இணைப்போம்.

0: அருண்குமார் மன்னிக்கவும், அந்த பாடல் எங்களது ஒளிப்பேழையில் சரியான தெளிவின்மை காரணமாக அதை தொடர்ச்சியாக ஒளிபரப்ப முடியாமைக்கு வருந்துகின்றோம். உங்களுக்காக நாங்கள் வேறொரு பாடலை தருகின்றோம். வேறொரு பாடல் கேட்ட மகளிர் தான் அருண்குமார். அது ஒரு அடிக்கடி ஒளிபரப்பாத ஒரு பாடல். ஆகவே உங்களுக்கு அடுத்த ஒரு பாடல் உங்கள் விருப்பத்தில் ஒலிக்கும்.
1: Nissan head-to-head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9056-67-7200.
0: அருண்குமார், நீங்கள் கேட்ட அதே மெட்டில் அமையக்கூடிய ஒரு பாடல் இப்போது உங்கள் விருப்பமாக வருகிறது.

0: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த பத்து பாடல்களை மீண்டும் ஒரு முறை தர இருக்கின்றோம். இலக்கம் ஒன்றில் இடம்பெறுகின்ற பாடல் ஷாஜகான் திரைப்படத்தில் அச்சச்சோ புன்னகையால் தின்னும் புன்னகை கைக்குட்டையில் நான் பிடித்து கையோடு என்று அந்த பாடல். இலக்கம் இரண்டில் வேலாயுதம் திரைப்படத்தில் மச்சனேத்தி மரத்துக்கட்ட மைய வச்சு மயக்கப்பட்ட நாட்டுக்கட்ட தவுனுக்கட்ட என்ற பாடல். இலக்கம் மூன்று வேட்டைக்காரன் திரைப்படத்தில் கரிகாலன் காலப்போல கருத்திருக்கு குழலு குழலில்ல குழலில்ல தாஜ்மஹாலு என்ற பாடல். இலக்கம் நான்கு காதலுக்கு மரியாதை தருகின்ற ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ள சுட்டுகின்றது. இலக்கம் ஐந்து உதயா திரைப்படத்தில் உதயா உதயா உளறுகிறேன். இலக்கம் ஆறு அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் என்ற பாடல். இலக்கம் ஏழு சட்டம் ஒரு விளையாட்டு திரைப்படத்தில் ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது. இலக்கம் எட்டு செல்வா திரைப்படத்திலிருந்து சிக்கன் கறி சிக்கன் கறி என்ற பாடல். இலக்கம் ஒன்பது நினைத்தேன் வந்தாய் தருகின்ற மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் என்னவன் யார் சொல்லி. இலக்கம் பத்து சுரா திரைப்படத்திலிருந்து தஞ்சாவூர் ஜில்லாக்காரி. இப்பொழுது நிகழ்ச்சியில் நேரை இணைத்துக் கொண்டு பாடல்கள் நிகழ்ச்சிகளுக்கு செல்வோம். வணக்கம்.
1: நன்றி நன்றி வாசன். படங்கள் சொன்னதுக்கு சந்திரன் பேசுறேன். உங்களுடைய அந்த டுவல் சிட்டி இன்ஃபர்மேஷன் நல்ல இன்ஃபர்மேஷன், எல்லாருக்கும் உதவியா இருக்கும்.
0: நிறுத்தப்பட்டிருந்ததா?
1: இல்ல இல்ல, நான் வந்து மைக்ரேட் பண்ணி வந்ததானே வந்த உடனே
0: போய் திரும்ப எடுக்கலாம் தானே? அது இருக்கு தானே? அது தெரியாது உங்களுக்கு? அது கொஞ்சம் காசு ஆகணும். ஒரு
1: ஓ ஐ சி, ஓகே ஓகே.
0: அது நீங்கள் போகிற போது செய்யலாம் அப்படி.
1: ஓகே ஓகே, தட்ஸ் குட். பாடல் வந்து அழகிய தமிழ் மகன் பாட்டு, அது அஞ்சாவது ஆக்கம். அதுக்கு பிறகு
0: அழகிய தமிழ் மகன் ஆறா
1: ஆறா ஆறு ஆறு நாலு ஒன்பது பத்து
2: வேலைக்கு
0: போயிலே.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: நான் கண்ணன் கேக்குறேன்.
0: கண்ணன் வாங்கோ.
3: என்ன சொல்ல எடுத்தேன், இரட்ட பிரஜை இப்ப லேசா எடுக்கலாம். முந்திய மாதிரி கஷ்டம் இல்ல. இந்த டொராண்டோல வந்து ஒன் எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட் யங் அண்ட் எக்லிங்டன்ல அந்த டொராண்டோ கவுன்சில் ஆபீஸ் இருக்கு. அதுல போனா இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபார்ம் அவே அரவாசி நிரப்பி தருவீங்க. வெறும் சீனியர் சிட்டிசன்ஸ் தான், இன்னும் லேசா எடுக்காது. இருக்க ஆண்டாரியோ அந்த இந்த ஆபீஸ்ல போய் உடனே சர்டிஃபை பண்ணி தருவீங்க. நம்ம காலம் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்ல உடனே சர்டிஃபை பண்ணி சீல் பண்ணி தருவோம். அதுக்கு முதல் நீங்க அந்த எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஒரு லாயர்கிட்ட சர்டிஃபை பண்ணி எடுக்கணும். போட்டு தான் நான் அந்த சிட்டியை கொண்டு போனோம். அதை எடுத்த பிறகு நீங்க நேரம் கொண்டு அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னா முடிஞ்சது அலுவல். நாங்க ஒரு நானும் வைஃபும் அப்ளை பண்ணாங்க, அதனால தான் சொல்றேன். ஒரு ஒன் வீக்ல நாங்க செய்துட்டோம் அது. அது அப்ப அப்பதான் அவையே சொல்லிச்சுன்னா அங்க பத்திர முலையில போய் செய்யறத விட, இப்ப யாழ்ப்பாணத்திலயும் ஒண்ணு தொடர்ந்து இருக்கு நம்ம பிரான்ச் ஒண்ணு, அங்க போய் செய்யறதை விட இது லேஸ் எங்களுக்கு இஞ்சி செய்யறது.
0: உங்களுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு முடிஞ்சது காசு இவ்வளவு வேலைக்கும்?
3: இவ்வளவு வேலைக்கும் வந்து $150. அது சிட்டிக்கு பே பண்ண காசு தான். நம்ம $137 பே பண்ணாங்க, அப்புறம் $46 $150 $160 தான் முடிஞ்சது. சிட்டிசன்ஷிப் எடுக்க வந்து ரெண்டு பேரும் அப்ளை பண்ணி எடுக்கிறது லாபம். ஏன்னா US டாலர்ஸ் எல்லாம் பே பண்ணும், அதுவும் இங்கே பே பண்ணலாம். எல்லாம் சரி வந்தோடனே இமெயிலில் அனுப்பிவிடுவோம். இமெயில் அனுப்பினா இங்கேயே நாங்கள் போய் பே பண்ணலாம். ஒரு ஆளுக்கு வந்து $2,000
0: US டாலர்ஸ்
3: $2,000 $2,000, ஒய்ஃபுக்கு $500. ரெண்டு பேரும் உண்டு அப்ளை பண்ண $2,500 தான்.
0: ஓ,
3: அது நீங்க எடுக்கேக்க தான் நீங்க அதை பே பண்றோம்.
0: எனக்கு மட்டுமில்ல பல நேர்கள் உண்மையில மகிழ்ச்சி
3: அடைவினேன். எக்லிங்டன் சந்தியிலேயே இருக்க அந்த முதல் பில்டிங், பார்க்கிங் வந்து கீழே கீழே பார்க்கிங் இருக்குது, நோ பார்க்கிங் சாயினும் இருக்குது, மீட்டர் பார்க்கிங்கும் இருக்கு. ஒரு நாங்கள் போனது ஒரு 10 o'clock அப்படி தான் போனாங்க, டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்காக. நாங்கள் 10 o'clock போயிட்டு நாங்கள் 10:45 வெளியில் வந்துடும் முதல் தரம். ரெண்டாம் தரம் டாக்குமெண்ட்ஸை கொடுக்க போனது ஒரு 15 minutes நாங்கள் நிற்கல, டக்குன்னு வந்துட்டோம். அதில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் சரியான எஃபிஷியன்ட் ஸ்டாஃப் எல்லாம் தெரியும் தமிழும் கலப்பினம்.
0: அருமையான தகவல், நன்றி. இப்படியாக ஓடி வந்து சொல்லிடுவோம் இப்படி தகவல்களை நேர்கள். இப்போ கோதாஸ் கண்ணன் அருமை நேர் கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களுக்கு, நான் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய தகவலாக இருக்கும். இரட்டை பிரஜா உரிமை தேர்தலில் வாக்களிக்கிறது தவன்தான் தொடங்கிவிட்டவர். தேர்தலில் வாக்களிக்க முடியுமா, இரட்டை பிரஜா உரிமை எல்லாம் சரி, எல்லாம் கதம் கதம் சரியாக இருக்கும், கட்டாயம் செய்யலாம் என்ற வகையில் அந்த நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகள். இப்பொழுது வாக்களித்த நேர்கள் பாருங்கள், ரசிகன் அருண்குமார், கண்ணன், இதயன், குகதா, சுதா, தாரணி, காசிநாதன், சிவலிங்கம், பவான், நிர்மலா, மதி, கலியுகவர்தன், ஈசன், தவம், கங்கா, ஸ்ரீராம், சந்திரன், வெண்பா, குயின்ஸ்டன், அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது செய்தி அறிக்கை இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன, ஒளிபரப்பாக.
4: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டு வெலிசாரா தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு இருந்த 37 சீன நாட்டினர் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். குறித்த குழுவினர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் விதிகளை மீறி சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். நாடு கடத்தப்பட்ட சீன நாட்டினரில் 6 பெண்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை நாட்டிலிருந்து வெளியே அழைத்து செல்வதற்காக 11 சீன பாதுகாப்பு அதிகாரிகளும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தனர். மேலும் இந்த குழுவினர் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:50 மணிக்கு சீன ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 6714 பயணிகள் விமானம் மூலம் சீனாவின் சூன்மிங்குக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டில் இதுவரை 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய சமூக மருத்துவர் பிரசில்லா சமரவீர, உயிரிழந்த 2 குழந்தைகளும் கொழும்பு மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் நடப்பாண்டில் இதுவரை 25,846 டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. மழை மற்றும் நுழம்புகளின் இனப்பெருக்கத்துக்கு சாதகமான சுற்றுச்சூழல் நிலவுவதே இந்த அதிகரிப்புக்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் சிறப்பான எதிர்கட்சியாக தமது கட்சி செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்திருக்கும் மு க ஸ்டாலின் கடந்த 5 காலத்தில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கி தமிழகத்தை அனைத்து வகையிலும் உயர்த்தியதாகவும் தெரிவித்தார். தேர்தல் களத்தில் தங்கள் சாதனைகளை சொல்லியே வாக்கு கேட்டதாகவும் மக்களுக்கு செய்து கொடுத்த நலத்திட்டங்கள் தொடர வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்ததாகவும் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து வாக்களித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி எனவும் தெரிவித்துள்ளார். வாக்களிக்காதவர்களுக்கும் மறந்தவர்களுக்கும் சேர்ந்தே ஆட்சி நடத்தியதாக கூறிய அவர் அனைத்து மக்களும் உண்மையாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மனச்சாட்சிப்படி செயல்பட்டதாகவும் தன் சக்தியை மீறி உழைத்ததாகவும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தன்னை போன்ற போன்றே களத்தில் உழைத்த என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கருணாநிதியின் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி. எமது தோளோடு தோள் நின்று கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கும் நன்றி எனவும் தெரிவித்துள்ளார். என் அரசியல் பொது வாழ்வில் அதிகப்படியான வெற்றியையும் பார்த்துள்ளேன், தோல்விகளையும் சந்தித்துள்ளேன். எனவே லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமல்ல என செயல்படக்கூடியவன் நான். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும். இதுவரை மக்களுக்கு சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். அல்பர்ட் அம்பாகண்ணம் கனடாவில் இருந்து பிரிவது குறித்து பொது வாக்கெடுப்புக்கான 177,732 கையொப்பங்களை பெற்றுவிட்டதாக அமைப்பாளர்கள் கூறிய சில வாரங்களுக்கு பிறகு மே 4 அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்தது. அல்பர்டா தேர்தல் ஆணையத்திடம் கையொப்பங்களை சமர்ப்பித்த அமைப்பாளர்கள் தற்பொழுது 3,1620 கையொப்பங்களை சேகரித்துள்ளதாக கூறினர். இந்த செயல்முறை அல்பர்டா மக்கள் இதில் ஈடுபாடு காட்டுவதையும் இது மக்கள் நலம் கருத்தை தெரிவிக்க விரும்பும் ஒரு பிரச்சினை என்பதையும் காட்டுகின்றது. அனைத்து கோணங்களிலிருந்தும் குறிப்பிடத்தக்க ஆர்வம் இருந்துள்ளது என்று ஸ்டே ஃப்ரீ அல்பர்ட் அமைப்பின் தலைவர் மிட்ச் சில்வெஸ்ட்ரே கூறினார். எட்மண்டனில் இருந்து மே 4 இந்த நாள் அல்பர்டா வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் எனவும் கூறினார். பிரிவினை குறித்த பொது வாக்கெடுப்பு கேள்வி டிசம்பர் 2025 அல்பர்டா தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அல்பர்டா மாகாணம் கனடாவின் ஒரு பகுதியாக இருப்பதை நிறுத்தி ஒரு சுதந்திர நாடாக மாறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கப்பட்டுள்ளது. இந்த மனு சட்டப்பூர்வ தேவைகளை பூர்த்தி செய்தால் 2026 பிற்பகுதியில் சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அல்பர்டா முதல்வர் டேனியல் சுமித் கூறியுள்ளார். பொது வாக்கெடுப்பு வாக்குச்சீட்டில் சட்டப்பூர்வ தேவைகளை பூர்த்தி செய்யும் பல வேறுபட்ட கேள்விகளையும் தனது அரசாங்கம் சேர்க்கும் என்று சுமித் முன்னதாக கூறியிருந்தார். மே 4 லேகர் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் மாகாணம் கனடாவிலிருந்து பிரிவதற்கு 23% ஆதரவும் 64% சுதந்திரத்தை எதிர்ப்பதும் கண்டறியப்பட்டது. ஈரானின் தாக்குதலை இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நெப்தலி பெனட் கடுமையாக கண்டித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான ஈரானின் தாக்குதல் யாரையும் ஏமாற்றிவிடக்கூடாது. ஈரான் தனது வலிமையை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தனது பலவீனத்தையே வெளிப்படுத்தி வருகிறது என்பதை அனைவரும் காண முடிகிறது என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானின் ராணுவ மற்றும் நிர்வாக தலைமையகத்தின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அமெரிக்க கடற்படை முற்றுகையின் கீழ் ஈரான் மூச்சு திணறி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
5: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
6: உங்கள் வாக்கு எதற்கு?
7: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
8: கேட்க தவறாதீர்கள். காலை 10 தொடக்கம், 12 வரை.
7: 10
9: அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்கவே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
1: 10 க்கு 10 10 க்கு 10.
3: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கலப்புகள்
4: நேர்களே, சாப்பிடும் போது மட்டும் அதிகம் எது பிரியம் என்று கேட்டால் மட்டன் கறியை சொல்லுவீங்க, சிக்கன் கறியை தான் சொல்லுவீங்க. ஆனால் இந்த பாட்டை நான் பல தடவை கொண்டு வந்த போதெல்லாம் ஊதி கடைசியில் தள்ளிவிட்டிருக்கிறீர்கள். இன்றும் அதே நிலைமைதான். செல்வா திரைப்படத்திலிருந்து 10ஆம் இடத்தை பிடிக்கின்றது இந்த பாடல்.

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 11:16. நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10:10 நிகழ்ச்சியில் அடுத்து 9 இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடல்,
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS Realty Team, Professional Agents, CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.

அந்த பாடலில் இந்த வேளையிலே நிகழ்ச்சியில் 9 இடத்தை பிடித்து ஒளித்தோய்ந்த நேரம் 11:22. நிகழ்ச்சியில் 8 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் அடுத்து இடம்பெற இருக்கின்றது. 8 இடத்தை பிடித்தொழிக்கின்றது சுரா திரைப்படத்திலிருந்து.

0: அந்த பாடல் ஒழித்த இந்த நேரம் 11:28. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஷ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 8 பாடல் 8வது வரிசையில் இடம்பெற்ற பாடல் இப்போது ஒளித்தோய்ந்தது.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும். தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
0: நேரம் இப்பொழுது 11:29.

நேர்களை, இந்த வேளையில் நாங்கள் பதவியேற்பு விழா பற்றிய பல சந்தேகங்களை நேர்கள் எங்களது ஓஃபேஆரில் கேட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். எவ்வாறு பதவியேற்க முடியும் என்றெல்லாம் கேள்விகள் வருகின்றன. ஆனால் பதவியேற்பதற்கும் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கும் தொடர்பில்லை என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு 4-5 நேர்கள் தொடர்ச்சியாக எங்களிடம் வந்த

மாகியிருக்கின்றன. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக்கழக 108 இடங்கள். ஒன்றில் அவர் ராஜினாமா செய்தால் அதுதான் 107 இடங்களாக வரும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 73 இடங்கள், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது. இதனால் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அமைந்திருக்கின்றது. இந்த தொங்கு சட்டசபையிலே ஏனைய கட்சிகளின் ஆதரவை பெற்று தனது பெரும்பான்மையை தமிழக வெற்றிக்கழகம் நிரூபிக்க வேண்டும். அப்படி தமிழக வெற்றிக்கழகம் நிரூபிக்க வேண்டிய அதே வேளை, இப்பொழுது தமிழக வெற்றிக்கழகம் அதிக இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருப்பதால் ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை என்பதால் மற்ற கட்சிகளுடன் ஆதரவு கோரி வருகின்ற ஒரு செயற்பாடு ஒரு பக்கம் நடைபெற்று வருகின்றது. அதேவேளை தமிழக வெற்றிக்கழகம் தலைமையில் பிற கட்சிகளின் ஆதரவு தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைய வழி அமைக்கும். இதற்கிடையே மற்ற கட்சிகளுடன் ஆதரவு கோரி ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கும் 2 வார அவகாசம் வேண்டும் என தமிழக பொறுப்பாளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. விஜய் அனுப்பியிருக்கின்றார். இதனால் மற்ற கட்சிகளுடன் ஆதரவு கோருவதற்கு தமிழக வெற்றிக்கழகம் முனைப்பு காட்டி வருகின்ற வேளை, காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் என்றால் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் தமிழக வெற்றிக்கழகுக்கு ஆதரவு தரலாமா வேண்டாமா என்பது குறித்து தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இப்போது இவைதான் மிக முக்கிய பாட்டாளி மக்கள் கட்சி போன்றன முக்கிய இடத்தில் இருக்கின்றன. இத்தகைய சூழலில் தான் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக்கழக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார் என்றும், அந்த கூட்டத்தில் வெற்றி பெற்ற அந்த 108 வேட்பாளர்களும் பதவியேற்கும் வரை சென்னையில் இருக்குமாறு விஜய் அறிவுறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதன் பின்னர் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டார். தமிழக வெற்றிக்கழகத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரது உறுதிமொழி பத்திரம் மூலம் கையெழுத்து பெறப்பட்டு முதல்வராக விஜய் பொறுப்பேற்று ஆட்சி அமைக்க ஆளுநருக்கு கடிதம் எழுதியதோடு நாளை நேரில் சந்திக்கவும் விஜய் நேரம் கேட்டிருக்கின்றார். நாளை என்றால் வருகின்ற புதன்கிழமை 6ஆம் தேதி. இப்படி நிலைமை இருக்கின்ற போது நாளை மறுநாள் 7ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையைத்தான் தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் அதற்கான பதவியேற்பு விழா மற்றும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் இன்று என்றால் தமிழக தலைமைச் செயலகம் தமிழக முதலமைச்சர் சட்டசபை இடம்பெறுகின்ற தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது என்றும், அந்த ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்கள் பதவி வழி வருபவர்கள் அந்த அதிகாரிகள் சாய்குமார் மற்றும் காவல்துறை டிஜிபி சந்தீப் ராய் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உள்துறை செயலாளர் மணிவாசகன், சென்னை மாநகர காவல் ஆணையாளர் தினேஷ் மோடக் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அப்போது புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் நாளை மறுதினம் பதவியேற்க உள்ள சூழலில் விழா நடைபெறும் சென்னை நேரு ஸ்டேடியம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு பணிகள், போக்குவரத்து மாற்றங்கள், அரசு மரபுப்படி மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பதவி விழாவுக்கு வருகை தரும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் எந்த இடையூறுமின்றி விழாவை நடத்தவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக தலைமைச் செயலக செயலாளர் சாய்குமார் இப்போது உத்தரவிட்டிருப்பதாக தெரிகின்றது. 5000 பேர் வரை பதவியேற்பு விழாவில் பங்கேற்க முடியும் பங்கு பெற்றலாம் என்று இப்போது எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: நேர்களை, நாங்கள் அடிக்கடி இந்த திரைப்படங்கள் பற்றி பேசுகின்ற போது, திரைப்படங்களை பற்றி பாடல்கள் தருகின்ற போது, சூப்பர் ஹிட் ஃபில்ம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் பற்றி அடிக்கடி பேசுவதுண்டு. பல நல்ல திரைப்படங்களை சூப்பர் ஹிட் ஃபில்ம்ஸ் எப்போதும் தந்து கொண்டிருக்கும். இன்று நேற்றில் அவர்கள் தயாரிப்பு உலகத்திற்கு வந்த காலத்தில், சினிமா உலகத்துக்கு வந்த காலத்தில் தொடக்கம் சூப்பர் ஹிட் ஃபில்ம்ஸின் திரைப்படங்கள் மிகச்சிறந்த திரைப்படங்களாக நேர்களை கவர்கின்ற ஒரு ஜனரஞ்சக படங்களாக இருக்கின்றன. 2025 வெளிவந்த மேரிசனாக இருக்கலாம், அதேபோல் வரலாறு முக்கியம் என்ற திரைப்படம், அதற்கு முன்னர் வெளிவந்த களத்தில் சந்திப்போம், மொட்ட சிவா கெட்ட சிவா, ஜில்லா, இப்படி பல படங்கள், ரவுத்ரம், இப்படி நிறைய திரைப்படங்கள், கச்சேரி ஆரம்பம், அனைத்து நடிகர்களையும் வைத்து, ஈ திரைப்படம், அதைவிட திருப்பாச்சி, விஜயை வைத்து பல திரைப்படங்களை தயாரித்திருக்கின்றார்கள், திருப்பாச்சி, அதேபோல் இன்னும் பல நடிகர்கள், தித்திக்குதே என்று பல திரைப்படங்களை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல மலையாளம் மற்றும் தெலுங்கு ஆகிய உலகத்திலும் தந்திருக்கக்கூடியவர். வருஷமெல்லாம் வசந்தமாக இருக்கலாம், அதேபோல் காமராசு என்ற திரைப்படம், ஷாஜகான், இப்போது இந்த பாடல் ஒழித்தோ இந்த திரைப்படம் ஷாஜகான் அவர்களது சூப்பர் ஹிட்ஸ் தயாரிப்பில் வெளிவந்தது, அதேபோல் புன்னகை தேசம், இப்படி பல திரைப்படங்கள், சமுத்திரம், ஆனந்தம், இப்படியெல்லாம் நல்ல பல திரைப்படங்களை தந்தது சூப்பர் ஹிட் ஃபில்ம்ஸ். பூமகள் ஊர்வலம் கூட அவர்களது தயாரிப்பில், நீ வருவாயின சூப்பர் ஹிட் தயாரிப்பு என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். நேர்களை, நிறைய பல திரைப்படங்களை தந்தவர் சூரிய வம்சம். இந்த திரைப்படங்களை தந்தவர் சூப்பர் ஹிட் ஃபில்ம்ஸ் தயாரிப்பின் உடைமையாளர், உரிமையாளர் சௌத்ரி. சௌத்ரி என்றால் பலருக்கு தெரியும், அவர் நடிகர் ஜீவாவின் தந்தை என்பது கூட இங்கே குறிப்பிடத்தக்கது. அவர் இன்றைய தினம் ஒரு கார் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். ராஜஸ்தானில் காரும் லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் சிகிச்சை பலனின்றி சூப்பர் ஹிட் ஃபில்ம்ஸ் ஆர்.பி. சௌத்ரி இன்று மரணமாக இருக்கின்றார் என்ற அந்த தகவலை இந்த வேளையிலே நாங்கள் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகச்சிறந்த நல்ல திரைப்படங்களை தந்தவர் இந்த இழப்பு, இவரது இழப்பு தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய பாரிய இழப்பாக கருதப்படும். குறிப்பாக நல்ல தயாரிப்பாளர்கள் வரிசையில் வைத்தெண்ணப்படக்கூடியவர் ஆர்.பி. சௌத்ரி என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நேரம் 11:41.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
0: நிகழ்ச்சியில் 7 இடத்தை பிடித்தொழிக்கின்றது மணிகம், 6 இடத்தை பிடித்தொழிக்கின்றது அடுத்த பாடல். அது சட்டம் ஒரு விளையாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து SPB வாணிஜியராம் மற்றும் சோபா சந்திரசேகர், விஜயின் தாய், அவரது குரலும் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்றது.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் பலர் மிகப்பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியாத அளவு தோல்வி இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக முக ஸ்டாலின் அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 15 பேர் இவ்வாறு கடும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படுகின்றது. அது நாங்கள் ஏற்கனவே பேசிக்கொண்டது போல ஒரு தாவேக்காவின் அலை இவ்வாறான படு தோல்விக்கு காரணமாக மாறியிருக்கின்றது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 2011 முதல் கொளத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்றார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் சுயேட்சைகள் உட்பட மொத்தம் 35 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். இந்த தொகுதியில் 2021 70,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருந்த ஸ்டாலின் தற்போது 8,793 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்திருக்கின்றார். அதேபோல் துரைமுருகன், இவர் இந்த தேர்தலிலேயே மிக வயது கூடிய ஒரு வேட்பாளர், 87 வயது என்று சொல்லப்பட்டவர். தமிழகத்தின் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர், கடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டவர், அவர் தோல்வி கண்டிருக்கின்றார். இல்லை, நான் இலக்கங்களை சொல்லவில்லை, அது தேவையில்லை உங்களுக்கு. அதேபோல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிட்டவர், பள்ளி மற்றும் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். அன்பில் மகேஷ் என்று சொன்னால் தமிழகத்துக்கு அளப்பரிய சேவைகளை ஆற்றியவர், குறிப்பாக கல்வித்துறை சார்ந்து. என்ற வகையில் தமிழக மக்களது இதயங்களில் நீங்காத இடத்தை பிடித்த அமைச்சர்களில் ஒருவராக விளங்கியவர், அவர் தோல்வி கண்டிருக்கின்றார். அதேபோல் அப்பாவு, திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அப்பாவு, அவர் யார் என்று நான் சொல்லாமலேயே நேர்களுக்கு தெரியும். அவர்தான் தமிழகத்தின் சபாநாயகராக திமுக ஆட்சியின் போது இருந்தவர். இந்த தொகுதியில் மிகப்பெரிய பின்னடைவை அப்பாவு சந்தித்திருக்கின்றார். 12,313 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் இந்த தாவேக்கா வேட்பாளர் சதீஷ் கிறிஸ்டபர் இடம் தோல்வியை கண்டிருக்கின்றார். அதேபோல் பழனிவேல் தியாகராஜன், மதுரை மத்திய தொகுதி, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தவர் பழனிவேல் தியாகராஜன், அவர் தாவேக்கா வேட்பாளரிடம்தான் தனது தோல்வியை சந்தித்திருக்கின்றார். அதைவிட எஸ் முத்துச்சாமி, இவர் வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் காவல்துறை அமைச்சராக இருந்தவர் எஸ் முத்துச்சாமி, இவரும் அதே தாவேக்கா வேட்பாளரிடம் ஆனந்த் மோகன் என்பவரிடம் தோல்வி கண்டிருக்கின்றார். கே ஆர் பெரியகருப்பன், திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்ட கூட்டுறவு அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன், ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தவர் இவர்தான். ஒரு வாக்கு மிக முக்கியம் என்று சொல்வார்கள், அவ்வாறு இந்த பெரியகருப்பன் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாவேக்கா வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதி என்பவரிடம் தோல்வியை கண்டிருக்கின்றார். இப்போது இதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாக எங்களது உதயநிதி ஸ்டாலின் இப்போது அறிவாலயத்திலிருந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. வாக்கு வழக்கு சில வைப்பதன் மூலம் ஒரு தீர்வை, மாற்றுத்தீர்வை பெற வேண்டும் என்று முயற்சிக்கின்றார். அதேபோல் தாமு அன்பரசன், அலந்தூர் தொகுதி, அவர் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சராக இருந்தவர், அவரும் தாவேக்கா வேட்பாளர் ஹரிசிடம் தோல்வி கண்டிருக்கின்றார். மாவண்ணா சுப்பிரமணியம், சைதாப்பேட்டை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர், இவரும் தாவேக்கா வேட்பாளரிடம் அருள் பிரகாசத்திடம் தோல்வி கண்டிருக்கின்றார். பி கீதா ஜீவன், தூத்துக்குடி தொகுதி, சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி தொகுதியில் மிகப்பெரும் வித்தியாசத்தில் நடிகர் ஸ்ரீநாத்திடம் தோல்வி கண்டிருக்கின்றார். நடிகர் ஸ்ரீநாத் விஜயின் மிக நெருங்கிய நண்பர், அவரிடம் தோல்வியை சந்திச்சிருக்கின்றார். அதேபோல் எஸ் எம் நாசர், ஆவாடி தொகுதியில் எஸ் எம் நாசர், அவர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர், இவரும் தாவேக்கா வேட்பாளர் ரமேஷ்குமாரிடம் தோல்வி கண்டிருக்கின்றார். டிஆர்பி ராஜா, மன்னார்குடி தொகுதி, தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் டிஆர்பி ராஜா, 2011 முதல் 3 முறை மன்னார்குடி தொகுதியில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர், இம்முறை தாவேக்கா உறுப்பினர் காமராஜிடம் தோல்வி கண்டிருக்கின்றார். அதேபோல் மதுரை கிழக்கில் மூர்த்தி, வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தவர் மூர்த்தி, மதுரை கிழக்கு தொகுதியில் இவர் இப்போது தாவேக்கா வேட்பாளர் கார்த்திகேயனிடம் தோல்வி கண்டிருக்கின்றார். காந்தி, கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சராக இருந்தவர் காந்தி, ராணிப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்தவர், இவர் தாவேக்கா வேட்பாளர் தாகிராவிடம் தோல்வி கண்டிருக்கின்றார். மதிவேந்தன், ராசிபுரத்தைச் சேர்ந்தவர், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், இவரும் தாவேக்கா வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனிடம் தோல்வி கண்டிருக்கின்றார். இந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன் என்பவர் லோகேஷ் தனவாளன் முன்பு சட்ட சபையின் சபாநாயகராக இருந்தவரின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். இவர்
ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் போட்டியிட்டு ராசிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு இப்பொழுது தாவேக்கா அணியின் சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதேபோல் சாமிநாதன் காங்கேயம் தொகுதியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் தகவல் விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதன் காங்கேயம் தொகுதியில் தாவேக்கா உறுப்பினர் மணி கவுண்டரிடம் தோல்வி கண்டிருக்கின்றார். ராஜேந்திரன் சேலம் வடக்கில் இவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தவர், சேலம் வடக்கு தொகுதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர், தாவேக்கா வேட்பாளர் சிவக்குமாரிடம் தோல்வி கண்டிருக்கின்றார். இதில் உள்ள வேடிக்கை என்னவென்றால் நேர்களே, தாவேக்கா தொகுதி கட்சியில் போட்டியிட்ட பலரும் பெரும்பளவு பிரபலமாகாதவர்கள். அந்த விசில் சின்னம் என்பதை மையமாக வைத்து தான் பலர் இதில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இப்போ லோகேஷ் தமிழ்ச்செல்வன் லோகேஷ் தனவாலின் ஒரு மகன் என்ற ஒரு பெருமை இருந்தது. ஸ்ரீநாத் ஒரு சிறிய நகைச்சுவை நடிகர் என்ற பெருமை இருந்தது. பெரும்பாலானவர்கள் ஆட்டோ சாரதிகள் மற்றும் கார் சாரதி. இப்போ விஜயின் கார் சாரதியின் மகன் விஜய் கற்பித்தவர், விஜய் தனது கார் சாரதியாக இருந்தவரின் மகனுக்கு உதவி செய்து அவரை கற்பித்து பெரியாளாக்கி அந்த நன்றிக்காக ஒரு தொகுதியில் நின்று போட்டியிட்டவர் அவர் பாரிவேந்தன் என்ற பெயர். அவரும் வெற்றி பெற்றிருக்கின்றார். இப்படி பலரும் பல்வேறு இடங்களிலே இவ்வாறான வெற்றிகளை தமது ஆள் அடையாளங்கள் இல்லாத இடங்களில் கூட, இவர்களை யார் என்று தெரியாத இடங்களிலெல்லாம் இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அந்த விசில் என்ற சின்னமும் விஜய் என்ற இமேஜையும் வைத்துக்கொண்டு தாவேக்கா இந்த சாதனையை படைத்திருக்கின்றது. நிகழ்ச்சியில் ஆறாம் இடத்தை பிடித்திருக்கின்றது இந்த பாடல்.

அந்த பாடல் நிகழ்ச்சியிலே ஐந்தாம் இடத்தை பிடித்தொழித்தோம். இந்த நேரம் சரியாக 11:59 நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. 10:10 நிகழ்ச்சியில் நேர்கள் அடுத்து 4 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று ஆர்வமாக இருப்பீர்கள். இப்பொழுது 5 இடத்தை பிடித்தது வேட்டைக்காரன் தந்த பாடல். 4 இடத்தை பிடித்தொழிக்க இருக்கின்றது வேட்டைக்காரன் போய் காதலுக்கு மரியாதை செலுத்துகின்ற ஒரு பாடல் இடம்பெற இருக்கின்றது. அந்த பாடலுடன் நாங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்கள் இந்த வேளையில் இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த வேளையிலே பொதுவாக MK Stalin திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். பொதுவாக ஒரு முதலமைச்சர் ஒரு தொகுதியில் தோற்பது என்பது வரலாற்றில் மிக அரிதாக இடம்பெறுவது உண்டு. என்றாலும் தமிழகத்தில் 4 இவ்வாறு முதலமைச்சர்கள் தோல்வியுற்ற சம்பவங்கள் இருக்கின்றன தமது தொகுதிகளில். 1952 காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குமாரசாமி ராஜா அவர் முதலமைச்சராக இருந்து போட்டியிட்டவர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் தொகுதியில் தோல்வி கண்டவர் 1952. அதேபோல் பக்தவச்சலம் அவரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் 1967 ஸ்ரீ பெரும்புதூர் தொகுதியில் தோல்வியடைந்தவர். அந்த 67 தான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தலைமையில் பெரும் வெற்றியை பெற்றது. 67 பக்தவச்சலம் பாரிய தோல்வியை சந்தித்தவர். அதேபோல் 1996 அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் போட்டியிட்டவர் பகரூர் தொகுதியில் கடும் பின்னடைவை சந்தித்து போட்டியில் MLA வர முடியாத அளவுக்கு தொகுதியில் படுதோல்வியை சந்தித்தவர். அதேபோல் 2026 கொளத்தூர் தொகுதியில் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் MK Stalin சேகர் பாபுவிடம் மன்னிக்கவும் VS Babu சேகர் பாபு அல்ல VS Babu மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கின்றார். அவர் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு எதிராக போட்டியிட்டு MK Stalin 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்திருக்கின்றார். ஆக குமாரசாமி ராஜா, பக்தவச்சலம், ஜெயலலிதா, MK Stalin இவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த காலத்தில் போட்டியிட்டு தமது தொகுதிகளை இழந்தவர்கள் என்ற வரிசையில் இப்போது MK Stalinும் இடம்பெற்றிருக்கின்றார்.

0: சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் தட்டுகின்றதே.
2: அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 12:06. நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
3: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப்பட்டதில்
2: இப்பொழுது 3rd இடத்தை பிடித்து ஒலிக்கும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது.

நேர்களை, அந்த பாடலை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்க இருக்கின்றோம். இந்த வேளையிலே இப்போது எங்களது நாட்டு பிரதமர் மார்கானி ஐரோப்பிய நாடுகளுக்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருப்பது நேர்களுக்கு தெரியும். குறிப்பாக ஆர்மீனிய நாட்டுக்கான பயணம் இப்பொழுது மார்கானியினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆர்மீனிய நாட்டின் அழைப்பின் பேரிலே ஆர்மீனியாவுக்கு சென்றிருக்கக்கூடிய கனேடிய பிரதமர் மார்கானிக்கு மேலும் பல சிறப்புகள் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவரது சிறப்புகளும் அவரது தலைமைத்துவத்தின் பண்புகளும் தொடர்ச்சியாக வளர்ந்து வருவதற்கு இவைகளெல்லாம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன. குறிப்பாக ஒரு மிகப்பெரிய மேற்காசிய நாடுகளில் ஒன்றாக விளங்கக்கூடியது ஆர்மீனியா. காக்கசஸ் மலைப்பிரதேசங்களில் காணப்படுகின்ற நாடுகளில் ஒன்று. துருக்கி, ஜார்ஜியா, அசர்பைஜான் இப்படியான நாடுகள் சார்ந்து இருக்கக்கூடியது ஒரு மேற்காசிய நாடு என்று சொல்லலாம். பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளுடன் மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்ட நாடுகளில் இந்த ஆர்மீனிய நாடும் ஒன்று. ஜெரவான் இதன் தலைநகரமாக விளங்குகின்றது. அந்த ஜெரவான் என்ற அந்த இடத்திற்கு தான் இப்போது மார்கானி விஜயம் செய்திருக்கின்றார். அவரது விஜயமும் அங்கு ஐரோப்பிய நாடுகளது மாநாடு ஒன்று ஆர்மீனியாவில் நடைபெறுகிறது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்ற வேண்டும் என்று இப்போது அவருக்கு அங்கிருந்து ஒரு அழைப்பு விடப்பட்டிருக்கின்றது. ஆர்மீனிய நாட்டில் நடைபெற்ற ஐரோப்பிய அரசியல் மற்றும் சமூக உச்சி மாநாட்டில் கனடா பிரதமரான மார்கானி கலந்து கொண்டிருக்கின்றார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தலைவரான ராபர்டா மெட்சோலா ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்ற கனடா பிரதமரான மார்கானிக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மாநாட்டின் போது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தலைவரான ரொபர்டா மெட்சோலாவை சந்தித்த கார்னி ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதில் தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருக்கின்றார். ரொபர்டாவின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதில் தான் மிக்க மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த மார்கானி தனக்கு அழைப்பு விடுத்ததற்காக அவருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டிருந்தார். இதில் முக்கிய விடயம் என்னவென்றால், கனடா ஐரோப்பிய நாடு அல்ல, அது ஒரு வட அமெரிக்க நாடு. ஆக ஐரோப்பிய அரசியல் சமூக உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் முதல் கனேடிய பிரதமர் என்ற பெருமையையும் கார்னி பெற்றிருக்கின்றார். இதில் என்ன விடயம் என்றால், டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியானதை தொடர்ந்து அவர் கனடாவை மோசமாக நடத்தி வருகின்றார். ஆகவே அமெரிக்காவை தவிர்ப்பதற்காக ஐரோப்பாவுடன் நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள கனடா பிரதமரான மார்கானி நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார். அதற்கேற்றாற்போல் தற்போது அரசியல் சமூக உச்சி மாநாட்டிலும் அவர் கலந்து கொண்டுள்ளதுடன் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றவும் கார்னிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம், சமூக மாற்றம், உலக ஒழுங்கு மாற்றத்துக்கான மிகப்பெரிய அறைகூவலாக இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. பொதுவாக தமிழக அரசியலில் நாங்கள் இருக்கின்ற போது எங்களது நாட்டின் பல தகவல்களை நாங்கள் மறந்து விடுகின்றோம் என்பதற்காகத்தான் அதை ஞாபகப்படுத்தினேன். இந்த ஆர்மீனியா என்ற நாட்டுக்கும் ஐரோப்பாவுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி பாடலை தொடர்ந்து நாங்கள் பேச இருக்கின்றோம்.

0: பாடலின் ஒளித்தவை இந்த நேரம் 12:17 நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியிலே இரண்டாம் இடத்தை பிடித்தளிக்கும் பாடல் எது என்பதை அடுத்த ஒரு சில நிமிடங்களில் பார்க்கலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 2892004677 2892004677 VKRH.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் space.

நேர்களை, நாங்கள் ஆர்மீனியாவும் ஐரோப்பாவுக்கும் இடையில் என்ன தொடர்பு என்ற ஒரு கேள்வி உங்களிடம் கேட்டிருந்தோம். அதற்கான விடையை நாங்களே தர வேண்டும். பொதுவாக இந்த ஆர்மீனியா என்ற நாடு மேற்காசிய சார்ந்த ஒரு பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்றது. தென் ஐரோப்பிய மற்றும் மேற்காசிய பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த ஆர்மீனியா. ஆர்மீனியாவை உலகத்தில் இருக்கக்கூடிய 24 லேண்ட்லாக் கண்ட்ரிஸ் என்று இருக்கின்றது. நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள் 24 இருக்கின்றன. அதில் ஆர்மீனியாவும் ஒன்று. அந்த ஆர்மீனியாவின் தலைநகரம் தான் இப்போது ஜெரவான். அந்த ஜெரவானில் தான் தற்போது மார்க்கானி சென்று பேசினார் என்றும் அங்கிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு விடப்பட்டிருக்கின்றது. உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு ஜனநாயகம் இடம்பெறுகின்ற பாராளுமன்றம், ஐரோப்பிய பாராளுமன்றம். உலகின் முதலாவது மிகப்பெரிய ஜனநாயக பாராளுமன்றம் என்ற பெருமை இந்திய பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. இரண்டாவது அந்த பெருமையை பெற்றிருக்கக்கூடியது ஐரோப்பிய பாராளுமன்றம். அந்த ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு தான் இப்போது ஆர்மீனியாவிலிருந்து காணி அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆர்மீனியா என்பது சோவியத் ஒன்றியம், 1991 ஒன்றாக இருந்த, 91 வரை ஒன்றாக இருந்த நாடு. 15 நாடுகளாக பிளவுட்ட போது பல நாடுகள் பிளவுட்டு சென்றன. இப்போ எஸ்தோனியா, லட்வியா, லித்துவேனியா என்று பால்டிக் நாடுகள், பால்டிக் நாடுகள் பிரிந்து சென்றன. அதேபோல் உக்ரைனாக இருக்கலாம், மோல்டோவா, பெலாரஸ், இப்படி பல நாடுகள். பெலாரஸுக்கு இன்றைக்கும் ரஷ்யாவுடன் நெருங்கிய தொடர்புள்ள நாடு. கஜகஸ்தான், உஸ்பெக்கிஸ்தான், கஜகஸ்தான்னு சொன்னால் மிகப்பெரிய லேண்ட்லாக் கண்ட்ரி என்ற பெருமை இருக்கின்றது. அதேபோல் ஜோர்ஜியா, ஆர்மீனியா, அசர்பைஜான் என்று பல நாடுகள் பிரிந்து சென்றன. துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், இதில் ஆர்மீனியாவும் ஒன்று. அது தென் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடியது. துருக்கி, ஈரான் போன்ற நாடுகளை எல்லையாக கொண்டிருக்கக்கூடியது. அதனால் தான் இது மேற்காசிய பிராந்திய நாடுகள் என்ற வரையறையின் கீழ் வருகின்றன. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இவைக்கு அங்கத்துவம் இருக்கக்கூடியது. ஏனென்றால் ஐரோப்பாவில் இருந்து பிரிந்த நாடுகள், பொதுவாக ரஷ்யா அல்லது சோவியத் ஒன்றியம் போன்ற நாடுகளை நாங்கள் ஐரோப்ப கண்டத்துடன் தான் இணைத்து பார்ப்பதுண்டு. ரஷ்யா ஒரு பெரிய நாடு, ஐரோப்பா கண்டத்திலும் இருக்கின்றது, ஆசியா கண்டத்திலும் இருக்கின்றது. ஆனால் ரஷ்யாவின் பெருமளவு நிலப்பரப்பு ஆசியா கண்டத்தில் இருந்தாலும் அது ஐரோப்பிய நாடு என்று தான் நாங்கள் பேசுவதுண்டு. ஏனென்றால் அதன் மக்கள் தொகை, தலைநகரம் என்பன எல்லாம் ஐரோப்பாவில் இருக்கின்றன. அதன் காரணமாக என்ற வகையில் ஆர்மீனியாவும் அந்த ஐரோப்பிய நாடுகளின் வரிசையில் அடக்கப்படுகின்றது. அதனால் தான் இந்த மாநாடு அங்கே நடைபெற்றது. அங்கிருந்து இப்போது ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு ஒரு விருந்தினராக கனேடிய நாட்டு பிரதமர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அமெரிக்காவுடன் வரி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இப்போது கனடா பல்வேறு வகையிலே உறவுகளை, அமெரிக்க உறவுகளை தளர்த்தி வந்திருக்கின்ற இந்த வேளையில் இவ்வாறான ஒரு அழைப்பு கனடாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். ஐரோப்பிய நாடுகளுடன் மிக நெருக்கமாக உறவுகளை கொள்வதற்கு என்ற வகையில் இந்த அழைப்பை மார்க்கானி செவிசாய்த்திருப்பதாக தெரிகின்றது. அவரது அடுத்த உரை ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் இடம்பெற இருக்கின்றது. டாவோஸ் மாநாட்டில் ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். அதுபோல இப்பொழுது இந்த உரையும் அமையுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், தோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ்.

0: மெகா சேல். நேர்களே, பொதுவாக ஐரோப்பிய ஜூனியரில் ஆர்மீனியா என்ற நாடு அங்கம் வகிக்காவிட்டாலும் அது ஐரோப்பிய எக்கனாமிக் யூனியன், யூரோப்பியன் எக்கனாமிக், ஐரோப்பிய பொருளாதார சமூகம் என்ற அந்த ஒரு அமைப்பில் ஊடாக தனது அங்கத்துவத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றது. என்ற வகையில்தான் ஐரோப்பிய நாடுகளது அந்த பொருளாதாரம் பற்றிய மாநாடு ஆர்மீனியாவில் நடைபெற்றது. இப்பொழுது மார்க்கானி ஆர்மீனிய நாட்டில் நடைபெற்ற சமூக உச்சி மாநாட்டில் தான் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதாக இப்போது அந்த அழைப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். பிரசல்ஸில், பெல்ஜியத்தின் தலைநகரம் பிரசல்ஸில் அமைந்துள்ள ஐரோப்பிய பொருளாதார சமூகம் மிக பாரிய உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடியது. அந்த பாரியளவிலான உறுப்பினர்கள் மத்தியில் இந்த உரை இடம்பெற இருக்கின்றது. 720 வரையான உறுப்பினர்கள் ஐரோப்பிய பொருளாதார அல்லது ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்றார்கள். அவர்கள் மத்தியில்தான் இந்த உரை, 720 வரையான உறுப்பினர்கள் மத்தியில் இந்த உரை இடம்பெற இருக்கின்றது. உரை பற்றிய அந்த விடயங்கள் நிச்சயமாக சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். கனடாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான மிகச்சிறந்த ஒரு பொருளாதார நட்புறவை ஏற்படுத்துவதற்குரிய சிறந்த வாய்ப்பாக அதை மார்க்கானி பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்துளிக்கும் பாடல், அழகிய தமிழ் மகன்.
1: முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்

0: தாரணி, காசிநாதன், சிவலிங்கம், பவான், நிர்மலா, மதி, கலியுகவர்தன், ஈசன், தவம், அதேபோல் கங்கா, ஸ்ரீராம், சந்திரன், வெண்பா, குயின்ஸ்டன் என்று ஏராளமான நேயர்கள் தாராளமாக தமது வாக்குகளை தந்திருந்தார்கள். அத்தனை நேருள்ளங்களுக்கும் இந்த வேளையிலே எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக வருகை தந்து வாக்களித்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நேரம் இது. ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக வளமைப்போல் எங்களது நேயர்கள் தமது வாக்குகளை இன்றைய தினமும் பரிமாறியிருக்கின்றார்கள் என்ற வகையில் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்போம். நம்பி ராசையா, ஜோ ராகவன், தாரணி சுந்தரலிங்கம், லட்சுமணன், விக்கி, ராதாகிருஷ்ணன், ஜூலியஸ் வின்சென், ரேணுராம் ஆகிய நேயர்கள் வாக்களித்திருந்தார்கள். அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு 10க்கு 10 நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து பல பாடல்கள் தகவல்களை வானவில் கொண்டு வருகின்றது.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.
0: நேர்களை, நாங்கள் தமிழக தேர்தல் களம் பற்றி பல விடயங்களை பார்த்து கொண்டிருந்தோம். கனடாவில் பல மாற்றங்கள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன என்ற வகையில் இன்று கனடாவில் புதிய கவர்னர் நியமனம் பெறுகின்றார். கனடாவின் புதிய கவர்னர் ஜெனரலாக ஆளுநர் நாயகமாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி லூயிஸ் அர்பூர் நியமிக்கப்படுகின்றார். கனடாவின் பிரதமர் மார்கானி இந்த அறிவிப்பை மே 5, 2026 இன்றைய தினம் வெளியிட்டார். தற்போது பதவியில் உள்ள மேரி சைமனின் ஆட்சிக் காலம் 5 ஆண்டு காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து லூயிஸ் அர்பூர் 31வது கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்கின்றார். இவர் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் புலமை பெற்றவர். மேலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளராகவும் ருவாண்டா மற்றும் யூகோஸ்லாவியாவில் போர்க்குற்றங்களை விசாரிக்கும் தலைமை வழக்கறிஞராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் என்ற வகையில் இப்பொழுது கனடாவின் 31வது புதிய கவர்னராக லூயிஸ் அர்பூர் நீதிபதி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி லூயிஸ் அர்பூர் நியமிக்கப்படுகின்றார் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் அனைவரும் தகவல்களை உள்வாங்கி இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இப்போது மேரி சைமன் அவரது பதவிக்காலம் 5 ஆண்டு பதவிக்காலம் நிறைவுக்கு வருகின்றது என்ற வகையில் புதிய கவர்னர் ஜெனரலாக புதியவர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியையும் இந்த வேளையிலே நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். நேர்களே,

ஆமாம், 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். நிகழ்ச்சியில் இணைந்து வாக்களித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரசிகன் அருண்குமார், கண்ணன், இதயன், குகதாஸ்,

0: நேரம் 12:43 நேர்கள் வானவில் தரும் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆம்பி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: ஏழு நிறங்களின் அழகு, ஏழு சுவைகளின் உணர்வு, சப்த சுவரங்களின் இனிமை, இவையோடு சேர்ந்தது வானவில்.
7: நண்பர்கள், 12 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை வானவில் கேட்க தவறாதீர்கள்.
0: ஆமாம், நேர்களே, கனடாவின் ஆளுநர் நாயகம் இப்பொழுது இன்றிலிருந்து புதிய ஆளுநர் நாயகம் பதவியேற்கின்றார். மேரி சைமன் பதவிக்காலம் நிறைவு பெறுகின்றது என்ற வகையில் இப்போது கனடிய மத்திய வங்கி ஆளுநரும் தன்பாட்டுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். தானும் இருக்கின்றேன் என்று அவர் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கின்றார். ஸ்டீவ் மெக்லம், பணவீக்கம் மற்றும் அதிக எரிசக்தி விலைகள் நீடித்தால் வட்டி வீதங்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என நாடாளுமன்ற நிதிக்குழுவிடம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அதே சமயம் பொருளாதாரம் பன்முகத்தன்மை அடைவதை அவர் பாராட்டியிருக்கின்றார். எரிசக்தி விலை உயர்வு மற்றும் பொருட்களுக்கும் பரவினால் வட்டி விகிதங்களை மேலும் உயர்த்த தயங்க மாட்டோம் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் உச்சத்தை எட்டி பின்னர் 2027 தொடக்கத்தில் 2% இலக்கை நோக்கி படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். தற்போது முக்கிய வட்டி விகிதத்தை 2.25% மத்திய வங்கி மாற்றமின்றி வைத்திருக்கின்றது. கனடா தனது பொருளாதாரத்தை பன்முகப்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகளை அவர் ஊக்குவிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். வர்த்தக தடைகளுக்கு எதிராக பன்முகப்படுத்த இருப்பதை அவர் ஊக்குவித்திருக்கின்றார். அதேபோல் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் சுதந்திரம் மற்றும் கலாச்சாரம் புதிய தலைவரின் கீழும் தொடரும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். என்ற வகையில் இப்பொழுது பணவீக்கம் மற்றும் வட்டி விகித உயர்வு பற்றி ஒரு சின்ன ஒரு அலை கொந்தளிப்பொன்று ஆரம்பமாகி இருக்கின்றது.

0: ஆமாம் நேரத்தில் இந்த வேளையில் நாங்கள் ஐபிஎல் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஐபிஎல் போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய டெல்லி அணி, டெல்லி கேபிட்டல்ஸ் 7 விக்கெட்டுகளை இழந்து 155 ஓட்டங்களை குவித்திருந்தது 20 பந்து பரிமாற்றங்களில். டெல்லி அணியின் சார்பில் அணிக்காக ஓட்டங்களை பெற்றுக் கொடுப்பதில் கேபிட்டல்ஸ் அணியின் சார்பில் மிக கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர் என்ற பெருமை சமீர் ரிஸ்விக்கு கிடைத்திருக்கின்றது. அவர் தான் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேபோல் ட்ரிஷான் 36 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுக்க 155 ஓட்டங்களை மட்டும்தான் அவர்களால் குவிக்க முடிந்தது. ஆரம்பம் முதலே மிக மெதுவாகத்தான் ஓட்டங்கள் புறப்பட்டன. பின்னர் விக்கெட்டுகள் வேகமாக உள்ள ஓட்டத்தின் வேகம் மிக வேகமாக வீழ்ச்சியடைந்தது. பல பந்து வீச்சாளர்களும் மிக சிறப்பாக சிஎஸ்கே அணியின் சார்பில் பந்து வீசியிருந்தார்கள். அதன் காரணமாக ஓட்டம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போது சிஎஸ்கே அணி மீண்டும் துடுப்பெடுத்து ஆடி வருகின்றது. சிஎஸ்கே அணியின் துடுப்பாட்டத்தில் 11 பந்து பரிமாற்றங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. 2 விக்கெட்டுகளை இழந்து அவர்கள் 78 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் 54 பந்துகளில் 78 ஓட்டங்களை சிஎஸ்கே அணி பெற வேண்டும். சிஎஸ்கேக்கு இது மிக முக்கியமான போட்டி. அவர்கள் தொடர்ச்சியாக போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும். அவர்கள் சூப்பர் ஃபோருக்குள் நுழைவதற்கான, பிளே ஆஃப் சுட்டுக்கு நுழைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருந்தாலும் இந்த போட்டியில் தோல்வியிட்டால் அவர்கள் வீட்டுக்கு வர வேண்டியது, அப்படி ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. என்ற வகையில் இப்போது சஞ்சு 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டம் வளர்ந்திருக்கின்றார். களத்திலே கார்த்திக் சர்மா, மன்னிக்கவும், சஞ்சு 33 ஓட்டங்களுடன் களத்தில் இருக்கின்றார். கார்த்திக் சர்மாவுடன் இணைந்து அவர் துடுப்படுத்தாடி வருகின்றார். இது சிஎஸ்கே அணியின் தற்போதைய நிலை. 2 விக்கெட்டுகளை இழந்து 79 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். அது ஐபிஎல் போட்டிகளின் நிலவரம். இந்த வேளையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு தமிழக ஆளுநரிடம் தற்போது முழுமையாக தனது பதவியை ராஜினாமா செய்து ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்திருக்கின்றார். ஆனால் மேற்கு வங்கத்தில் நிலைமை வேறாக இருக்கின்றது. நாங்கள் தோக்கவில்லை, நான் ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று கூறி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இப்போது ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதால் மேற்கு வங்கத்தில் கொஞ்சம் அரசியல் பதட்டம் நீடிப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக நடந்து முடிந்த மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை இடங்களை வென்று ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளது. தோல்வியிட்ட முதல்வர் தானாக முன்வந்து ராஜினாமா செய்வது வரவு. அடுத்த முதல்வர் பதவி ஏற்கும் வரை தோல்வியடைந்தவர் காபாந்து முதல்வராக நீடிப்பதுதான் வழமை. ஆனால் அந்த மரபுப்படி தான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மம்தா மறுத்து விட்டார் என்றும், நாங்கள் தோற்கவில்லை, ராஜினாமா செய்ய முடியாது என்றும் கூறிவிட்டார். இது ஒரு சின்ன குழந்தை பிள்ளைத்தனம்தான். அவர் நிச்சயமாக ராஜினாமா செய்ய வேண்டும், 4வது தடவையும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அவரது ஆசை கனவுக்கு இப்போது பிஜேபி மிகப்பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது. நேரம் 12:54. இந்த வேளையில் இன்னொரு செய்தியையும் நாங்கள் தந்து கொண்டு நாம் நிகழ்ச்சிகளிலிருந்து விடைபெற இருக்கின்றோம். நேர்களே, பொதுவாக கேரள கேரளாவில் இப்போது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியின் வெற்றியை தொடர்ந்து கேரள மாநிலத்தில் யார் அடுத்து முதல்வர் ஆவார் என்று இப்போது வாத பிரதிவாதங்கள் தோன்றியிருக்கின்றன. என்ற வகையில் கேரளாவின் முதல்வர் பதவி தொடர்பிலும் மிக விரைவாக அங்கு முடிவெடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் இப்போது கர்நாடகாவிலும் முதல்வர் தொடர்பான ஒரு பிரச்சனை தோன்றியிருக்கின்றது. கர்நாடகாவில் மல்லிகார்ஜுனா கார்கே முதல்வராக வர அங்கு திடீர் ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கர்நாடகாவில் முதல்வர் மாற்றம் நிகழ்ந்தால் மல்லிகார்ஜுன் கார்கே முதல்வராகட்டும் என முதல்வரின் அரசியல் செயலாளர் பிரசஸ்வாஜ் ராஜரெட்டி கூறியிருக்கின்றார். கர்நாடகாவில் முதல்வரை மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் மல்லிகார்ஜுனா கார்கேயை முதல்வராக்க வேண்டும். சீதாராமையா முதல்வர் பதவியிலிருந்து கீழே இறங்கினால் அந்த பொறுப்பை மல்லிகார்ஜுனா கார்கே ஏற்க வேண்டும் என்று இப்போது அங்கும் ஒரு அரசியல் குழப்பம் ஆரம்பமாகி இருக்கின்றது கர்நாடக மாநிலத்திலும். எல்லாமே சிவகுமார் முதல்வராக கூடாது என்று தாம் கூறவில்லை என்றும், முதல்வர் ஆவேன் என சிவகுமார் எப்போதாவது கூறியுள்ளாரா? நான் யாருடைய ஆதரவாளரும் அல்ல என்று இப்போது அங்கு சீதாராமையா, சிவகுமார், மல்லிகார்ஜுன் என்று பதவி போட்டி ஆரம்பமாகி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய தினம் கர்நாடக அரசியல் புயல் தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகலாம் என்ற வகையில், இன்றைய நாளில் பல்வேறு விதமான தகவல்கள் பாடல்களுடன் நேர்களுடன் இணைந்திருந்தோம். அத்தனை நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடல் விரும்பி கேட்ட நேர்கள், 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள், அதைவிட காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்கள், அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம். நீங்கள்
1: அவசரமாய் யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800 905-270-8800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 6 7 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2
3: பண்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044,
1: 888-8044.
2: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

பழிஞ்சு கிளையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள்

மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க கூடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம்பான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

மை நேரத்தை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் தெய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761-4665-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-இல் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்கமன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற.

0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
1: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, ஓர் நாள் கேட்டேன்.

0: மாலை பொழுதில் சீமாட்டமலே ஸ்டுடியோ உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் CMR குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: CMRின் மணத்தியால செய்திகள்.
2: மணத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: எதிரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் நாட்டின் அனைத்து சிறுவர் முன்பள்ளிகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஒரு முன்பள்ளியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதனை பதிவு செய்வது கட்டாயமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்பள்ளி கல்விக்கான வேலைத்திட்டம் அமைச்சின் பாடப்பரப்பிற்கு அமைய எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் மாத்தறை மாவட்ட செயலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்வொன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் மதுபான நுகர்வு அதிகரித்து வருவதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான தரவுகளின்படி உள்நாட்டு பியர் உற்பத்தி 5% மதுபான உற்பத்தி 17% அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் தொடக்கம் முதல் மதுபானங்களின் விலைகளில் பாரிய மாற்றம் இல்லாதது நுகர்வு அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. பணவீக்கம் இருந்தபோதிலும் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்திருப்பது இதற்கான தேவையை உயர்த்தியுள்ளது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட வரி உயர்வுகள் விற்பனை அளவை குறைத்திருந்த நிலையில் தற்போது காலால் வரி வருவாய் அதிகரித்துள்ளதாக தகவல் மையம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் என் ரங்கசாமி தலைமையிலான NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. புதுச்சேரியின் 30 சட்டமன்ற தொகுதிகளில் ஆட்சி அமைக்க தேவையான 16 இடங்களை விட கூடுதலாக 18 இடங்களை கைப்பற்றி ரங்கசாமி தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கின்றது. இதில் NR காங்கிரஸ் 12 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் LKJ தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. ரங்கசாமியின் இந்த தொடர் வெற்றி புதுச்சேரி அரசியலில் அவரது பிடி குறையவில்லை என்பதையே மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணிக்கு இத்தேர்தல் பெரும் ஏமாற்றத்தையே கொடுத்துள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். திராவிட முன்னேற்றக் கழகம் 5 இடங்களில் வெற்றி பெற்றாலும் தேசிய கட்சியான காங்கிரஸ் வெறும் 1 இடத்தை மட்டுமே பிடித்து பெரும் சருக்களை சந்தித்துள்ளது. இக்கூட்டணியால் ஒட்டுமொத்தமாக 6 இடங்களை மட்டுமே பெற முடிந்திருக்கின்றது. தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலிலேயே வெற்றியை பதிவு செய்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தனித்து 2 இடங்களில் அதன் கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகம் 1 இடத்திலும் என மொத்தம் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. இவை தவிர 3 தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ஒட்டவாவில் இன்று நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் புதிய ஆளுநர் ஜெனரலை பிரதமர் மாக்கானி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆளுநர் ஜெனரல் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் இறையாண்மையாளரால் நியமிக்கப்படுகின்றார். மேலும் அவர் 5 ஆண்டுகள் பதவி வகிப்பார். கனடாவின் முதல் பழங்குடி ஆளுநர் ஜெனரலான மேரி சைமன் ஜூலை மாதம் தனது 5 ஆண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்யவுள்ளார். சைமனின் பிரெஞ்சு மொழி பிரச்சினைகள் குறித்த சர்ச்சை தொடர்ந்தது. சைமன் ஆங்கிலம் மற்றும் யுனிக்கிட் பேசுகின்றார். மேலும் தனது பிரெஞ்சு மொழியை மேம்படுத்தியுள்ளார். ஆனால் பயிற்சி வகுப்புகள் எடுத்தபோதிலும் அவரால் சரளமாக பேச முடியவில்லை. தற்போது ஆளுநராக வரவிருக்கும் பிரதிநிதி 2 அதிகாரப்பூர்வ மொழிகளையும் பேசுவார் என்று பிரதமர் மாக்கானி கூறினார். மொன்றியல் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டனி ஹவுஸ் ஃபாதர் ஆளுநர் ஜெனரல் கனடாவின் 2 அதிகாரப்பூர்வ மொழிகளையும் பேசக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இது மிகவும் முக்கியமான விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விடயத்தில் அமெரிக்காவின் ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைகளில் ஈடுபடும் அமெரிக்க கப்பல்களை ஈரான் தாக்கினால் அது பூமி பரப்பில் இருந்தே அழிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈரான் மிகவும் நெகிழ்வுத்தன்மையுடன் மாறியிருப்பதாக நம்புவதாக கூறிய அவர், அந்த பகுதியில் அமெரிக்காவின் ராணுவ பலம் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதையும் வலியுறுத்தினார். முன்னர் இருந்ததை காட்டிலும் மிக உயர்ந்த தரத்திலான அதிக ஆயுதங்களும் வெடி மருந்துகளும் தங்களிடம் உள்ளன, மிகச்சிறந்த உபகரணங்கள் உள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் உலகெங்கிலும் எங்களுக்கு பொருட்கள் தளங்கள் உள்ளன, அவை அனைத்தும் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளன. தேவைப்பட்டால் அந்த பொருட்கள் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்த முடியும், நிச்சயமாக பயன்படுத்துவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.
2: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியாட செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 13 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 11 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது 30% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 7 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 7 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 11 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 4 பாகையிலும், வியாழக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 9 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. வியாழக்கிழமை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி வெற்றி டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுடைய பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4642 2 2.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: ஆமாம், முதலில் டிவிகே தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அதிக வாக்குகளை பெற்று அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய இடங்களில் இருப்பதற்காக அவருக்கு CMR குடும்பம் சார்பாக நாங்கள் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அது மட்டுமின்றி இன்று வந்து இலங்கை தமிழராகிய எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான நாள். என்ன நாள் என்றால், இன்றைய நாள் 1976 வந்து புதிய தமிழ் புலிகள் என்ற பெயருடன் இருந்த இயக்கத்திற்கு தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் இன்றைய நாள் தான். அதாவது 1976 மே மாதம் 5 தான் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பெயர் இடம்பெற்ற நாள் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் HD தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு சிறு கவிதை கதை தான். அதாவது, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மரங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்ததாம். அந்த ஒற்றுமையாக இருந்த மரங்கள் வந்து தங்களுடைய காட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு ஆயுதங்களும் தங்களை தீண்டாத மாதிரி, எந்த ஒரு அச்சுறுத்தலும் தங்களுக்கு வராத மாதிரி பார்த்து கொண்டார்களாம். அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தார்களாம். ஆனால் அந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு கோடரி மட்டும் இருந்ததாம். அது தன்னுடைய தன்னுடைய கைப்பிடியை உடைந்தபடி ஒரு கோடரி இருந்ததாம். அந்த கோடரி இப்போ சொல்லிட்டான், பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டான். தனக்கு வந்து உங்களுடைய கிளையில வந்து தனக்கு ஒரு கைப்பிடி செய்து தாருங்கள், தான் உங்களை தான் எதுவும் செய்ய மாட்டேன், அது மட்டுமின்றி எந்த ஒரு ஆயுதங்களும் உங்களை தீண்டாத மாதிரி நான் பார்த்துக்கொள்றேன், உங்களுக்கு எந்த ஒரு ஆயுதங்களாலும் உங்களுக்கு பயம் பெறாத மாதிரி தான் உங்களை பார்த்துக்கொள்றேன்னு சொல்லிட்டான் அந்த மரங்களிடம். அதுக்கு அந்த மரங்கள் என்ன சொல்லியிருக்கு, இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம், அல்லது அந்த மரங்கள் அதற்கு என்ன பதில் கூறியிருக்கு. அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளாம். இல்லை, எனக்கு இந்த கதைக்கெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, கதையெல்லாம் எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் பாடல் மட்டும் நீங்கள் கேட்டு மகளாம். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2 2.

0: அழகிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் எம்எல்ஏ இதயன் கதைக்கின்றேன். எப்படி நிலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நான் நிலமா இருக்கிறேன். பிஸி தானே, ஆட்சி அமைப்புகள் அதுகள் என்று பிஸியா இருக்கிறோம்.
0: உலங்கில
1: எல்லாருமா பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆட்சி அமைக்கிற இந்த மாதிரி என்று யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். நாங்கள்
0: யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? எப்படி ஆட்சி அமைக்க வேண்டாம் அப்படியா?
1: ஓ அப்படியோ, எல்லாருமா சேர்ந்து கைப்பிடி இல்லாததுல நீ உன்னால ஒன்றும் செய்யலாம, சும்மா இருக்கிற உனக்கு அந்த கைப்பிடி வந்தா உனக்கு தென்பு வந்துடும். ஓ, ஆனபடியா உனக்கு நாங்க உதவி செய்யல, ஏனென்றா சும்மா இருக்கிற சங்கையை ஊதிக்கெடுப்பான். நாங்கள் உங்களுக்கு உனக்கு உதவி செய்ய மாட்டோம் என்று சொல்லிச்சினோம்.
0: முன்னுக்கே ஜோசிச்சிருக்கு, இது குடுக்கலாமா குடுக்க கூடாதா அப்படியா?
1: ஓ அப்படிதான், நினைச்சத சாதிக்கிற ஆக்களும் இருக்குத்தானே. உப விஜய் செய்த மாதிரி அப்படியே குடலி கைப்பிடி வந்தா நிச்சயம் அது வெட்டிட்டு தான் போகும்.
0: பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
1: வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து நரேஷ் ஐயர் மற்றும் மதுமிதா குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5 மணி 15 நிமிடம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
1: 416-992-4620. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் குயின்சன்.
2: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்கள்?
3: என்ன
2: பாடல் தெரிவு?
3: பாலா திரைப்படத்தில்
2: தீயை மூட்டுகின்றாய். ஆமாம், இந்த பாடலுடன் அந்த கதைக்கான கதையை நீங்கள் நிறைவு செய்யலாம், இல்லாத அதுக்கான பதில் சொல்லலாம், சொல்லுங்க.
3: பதில் வந்து காட்டு சொல்லிருக்கும் இல்லை என்று சொல்லிருக்கும். ஏனென்றா கை பிடிக்கும் அது வெட்டத்தானே வேணும். அப்ப இப்பவே வெட்ட கேக்குற ஒரு கிளிய வெட்ட கேக்குற கோடாளி நாளைக்கு மனத்தையே வெட்ட கேக்கும். அப்ப ஒரு இடம் கொடுத்தால் முழு காடையும் பற்றி அழிச்சு விட விடணும். அதுக்காண்டி இல்லைன்னு சொல்லி இருக்கும் காடு.
2: இல்லைன்னு சொல்லி இருக்கும். நல்ல ஒரு பதில். நீ இப்பவே கேட்கிற பிறகுன்றா நீ முழுக்க மர காட்டி அழித்து விடுவாய்.
3: ஆமா,
2: அழகான ஒரு பதில் தான். பார்க்கலாம் இந்த பதில் சரியா என்று. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. அதாவது உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 5:23.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க செல்வகுமார்?
4: நல்ல சுகமா உற்சாகமா இருக்கேன் கேட்டுக்கொண்டு.
3: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: பாடல் தெரிவு என்ன? நாயன் படத்தில இருந்து தளபதி கட்சி.
3: தளபதி கட்சி, இந்த பாடலுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா?
4: அதெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் வார ஆனாலும் கொஞ்சம்
3: அதிமுக
4: இருந்து வருவினம் பாப்போம் என்ன நடக்கும்.
3: ஆமாம், கேள்வி கேள்வி என்னவென்றால், ஒரு அடர்ந்த காடு இருக்குமாம். அந்த காட்டில் வந்து மரங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்குமாம். நல்ல பச்சை பசையிலேருந்து நல்ல அழகான மரங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்குமாம் ஒற்றுமையா. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு ஆயுதங்களும் தங்களை தீண்டாத மாதிரி, தங்களை தாக்காத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்களாம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு கோடரி மட்டும் அந்த காட்டுக்குள்ளே இருக்குமாம். அந்த கோடரிக்கு வந்து கைப்பிடி இருக்காளாம். அப்போ அந்த கோடரி சொல்லுமாம், அந்த மரங்களை பார்த்து பயப்படாதீங்க, நான் ஒன்றுமே உங்களை செய்ய மாட்டேன், ஏனென்றா எனக்கு கைப்பிடி இல்லை, அதனால நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உங்களுடைய கிளையில் ஒரு கிளையை வந்து எனக்கு கைப்பிடிய தந்தீங்கன்னா நான் உங்களை பாதுகாப்பேன். அது மட்டுமின்றி எந்த ஒரு ஆயுதங்களும் இந்த காட்டுக்குள்ளே வராத மாதிரி நான் பாதுகாப்பேன் என்று சொல்லித்தான். அதுக்கு அந்த மரங்கள் என்ன செய்திருக்கு? அல்லது இந்த கதையை நீங்கள் உங்களோட பாணியில் வந்து இந்த கதையை நீங்கள் நிறைவு செய்யவான்.
4: இது இப்படிதான் சொல்லிவிட, நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று சில சில விஷயங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு வாக்கு போடுங்க, ஒன்றும் ஆயிட்டேன் வாக்கு போடுங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று.
3: வாக்கு போடுங்க செய்ய மாட்டோம், இல்லை வாக்கு போடுங்க நாங்கள் செய்வோம், செய்ய மாட்டேன்
4: செய்ய மாட்டேன். வந்துட்டு அப்புறம் செய்ய போறோம் இல்லை, அந்த வாக்கு உங்களை தான் முகர்வாரு. இப்ப நீங்க நான் சரி ஓமன் சொல்லி இருந்தாங்களே, கிளை ஒன்று பட்ட சொன்னா நீ இப்ப எந்த எங்களை வட்டி போற, அப்ப நாங்க என்ன செய்யறோம்? நம்ப மாட்டேன்னு சொல்லி அது ஏற்பாட்டம் செய்யுங்கள், வேண்டாம்
3: வேண்டாம், கிளைகள் தங்களுடைய கிளை கொடுக்காது. அப்படியா? கொடுத்தால் பின்னுக்கு
4: பிரச்சனை போயிடும்
3: போயிடும். இதுதான் நாங்கள் ஜோசித்து செய்யணும், வாக்கு புடைக்க ஜோசித்து போடணும் போடணும். ஆமாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பதில் சரியான்று, நல்ல ஒரு பதில் தான் பார்க்கலாம். நன்றி
4: நன்றி
3: நன்றி. இந்த பாடல் அனிருத்தினுடைய இசையமைப்பில் அருவியினுடைய வரிகளில் அனிருத் மற்றும் விஜய் மற்றும் அருவி அவர்கள் குரலில் ஒலிக்கும். நேரம் 5:31.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடே.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 1-6-700-2222.
4: எனக்கு ஒரு ஓட நதியார படத்துல இருந்து தலையை குனியும் தாமரையே,
3: தலையை குனியும் தாமரையாம். SPB மற்றும் ராஜேஸ்வரி பாடி ஒரு பாடல். நாங்கள் ஒரு கதை சொன்னோம், கேட்டீங்களா?
4: இல்லையே, நான் கதை லைன் வந்தா போல லைனை மாறி போட்டேன்.
3: சொல்லவா? அதாவது ஒரு காடு இருக்குமாம், ஒரு அடர்ந்த காட்டில் வந்து நிறைய மரங்கள் இருக்குமாம். அந்த மரங்கள் நல்லா பச்சை பசையிலன்னு நல்ல ஒற்றுமையாக இருக்குமாம் அந்த மரங்கள் எல்லாம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அந்த மரங்கள் வந்து தங்களுடைய காட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு ஆயுதங்கள் வந்து தங்களுடைய காட்டுக்குள்ளே வராத மாதிரி பார்த்து கொள்ளுங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கோடரி மட்டும் இருக்குமாம். அந்த கோடரிக்கு வந்து கைப்பிடி இருக்காதாம். அப்ப அந்த கோடரி சொல்லுமாம், என்ன பார்த்து பயப்படாதுங்க, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், ஏனென்றா எனக்கு கைப்பிடி இல்லை, நீங்கள் உங்களுடைய கிளையை ஒன்று எனக்கு கைப்பிடியை தந்தீங்கன்னா நான் உங்களையும் பாதுகாப்பேன், அது மட்டுமின்றி இந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு ஆயுதங்களும் உங்களை தீண்டாத மாதிரி, உங்களை தொந்தரவு உங்களை தாக்காத மாதிரி தான் பாதுகாப்பேன் சொல்லிச்சான். அதை கேட்டு அந்த மரங்கள் என்ன செய்திருக்கு, அல்லது இந்த கதையை வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பிராணியில நீங்க அந்த
4: கதையை ஒரு கிளியை தந்து கைப்பிடி தந்தால் அதுவே எங்கள் குலத்துக்கு கவனாகிவிடும். கோடரி காம்பு போல வேண்டா, தண்ணி நத்தியே அழிக்கிறதுக்குத்தான் அந்த கோடரி காம்பு போல வேண்ட பழமொழி இருக்கு. அப்ப ஒரு கிளியை தந்தால் அது எப்படியோ எங்கள் இனமே அழிந்து விடும். காலப்போக்கில்
3: எங்கள் இனமே அழிந்து
4: விடும். ஆமா, ஏனென்றால் யாற்ற கையில ஆம்பிட்டாலும் மரங்களை தறுக்கிறதுக்கு கோடரி வேணும். கைப்பிடி இல்லாத மரம் கோடரி ஒன்னும் செய்யலாது. அப்ப ஒரு கிளை ஆம்பிட்டா தான் ஒரு கோடரி கைப்பிடி போனாதான் கோடரி மரத்தை வெட்ட முடியும். அப்ப யார் கையிலாவது அகப்பட்டால் எங்கள் கதியாதோ கதி, ஆனபடியா நாங்கள் கிளை தர தயாரா இல்லை,
3: தயாரா இல்லை. எங்களை நாங்களே அழிப்பதற்கு நாங்க தயாராக இல்லை.
4: இல்ல, இது எங்களே உண்மையா, நாங்கள் எங்களையே நாங்கள் பலியிடுற மாதிரி போயிருக்கோம்.

0: கண்டிப்பா. அழகான பதில் தான், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 5:38.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் ஜெயா நாசலன். எப்படி நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா. உங்களை நான் சேர்ந்து பாடல்கள் கற்றுக்கொண்டு வேலை செஞ்சு.
2: எப்படி இருக்கு நோர்வே காலநிலை?
3: நல்ல அழகா இருக்கு. சுழித்துக்கு முதல்ல 2:30 நிச்சு, மதியம் 8:10 அப்படி நின்றுச்சு. இப்ப 12:00 ஆகுது தானே? 2:30 நினைக்கிறேன் ஒரு கடையை கொடுத்தாலே அப்படியே காட்டி அழிச்சிட்டு வர மாதிரி ஒற்றுமையை சலம் என்று சொல்லி அந்த மரங்கள் இந்த கிளையராளியை வந்து அந்த கோடாரியை வந்து கொண்டு கொடுக்காம அவையிலேயே மூடி தடுத்துட்டு வேணும் என்று நான் நினைக்கிறேன். ஒற்றுமையா இருந்து அந்த கிளைகளாலேயே மூடிட்டு வேணும், அவையில வெட்ட விடாம.
2: ஆஹா, கிளைகளாலேயே மூடி விடுவார்கள்.
3: ஒற்றுமையை சேர்ந்துச்சுடா அப்படித்தான். அந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா தெரியும், மரங்கள் அந்த கிளைகளே ஒன்றா மூடிச்சுட்டா ஒன்று மறைஞ்சில.
2: ஆமா, கண்டிப்பா
3: ஒற்றுமையை
2: ராகவேந்திர அவர்களுடைய குரலை ஒழிக்கும் 5:45.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
0: சலங்கள் என்ன பாடல் தெரியுது?
1: ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்துல இருந்து மூங்கிலே பாட்டு இசைக்கும்
0: எஸ்பிபி பாடிய ஒரு பாடல்.
1: ஆமா,
0: நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீங்களா?
1: கேட்கவில்லை.
0: கதை சொல்வதா? வேண்டாமா?
1: வேண்டாம்.
0: ஆமாம், இந்த பாடல் ராஜேந்திரோடைய இசையமைப்பில் அவருடைய வரிகளில் வந்த பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். இந்த நேரம் 5:51 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் தேவதாஸ் கேக்குற.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்க சுகமா இருக்கிறோம். நீங்க?
2: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி.
3: நன்றி. நான் கேக்குற பாட்டு தலவாண்ட படத்துல தளபதி தளபதினு தொடங்குறது, பிற துன்பம் தன் துன்பம் போல் எண்ணால் வரலாற்று தலைவன் உருவாகிறார். அது எங்களோட தளபதிக்காக தான் இதை பாட்டு கேட்கிறேன். அவர் பிரதமர் ஆக போறதை நினைத்து பெரிய சந்தோஷமா இருக்கிறது. அவருக்கு வாழ்த்துகள் கூறுகிறோம். அவர் சொன்ன மாதிரி நல்லொரு அரசாங்கத்தை அமைத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம்.
2: நம்புறீங்க?
3: நம்புறோம். தொடர்ந்து பார்த்துக்கொண்டு உண்மை நடக்குதுண்டு.
2: கண்டிப்பா, கண்டிப்பா.
3: மற்றது உங்களுடைய கதைக்கு வந்தால், நான் விரும்புவது ஆயுதங்கள் இல்லாத ஒரு நாட்டைத்தான் விரும்புறேன். எதிர்காலத்துல ஆயுதங்களே இருக்கப்படாத ஒரு நாட்டில ஆயுதங்கள் இல்லாட்டி சண்டை வராது. சண்டை வந்தாலும் ஆக்களை கொள்ற அளவுக்கு ஒரு பாதகம் நடக்காது.
2: கண்டிப்பா
3: நாட்டுக்கு நாடு சண்டை வராது. அப்ப இவ்வளவு ஒரு செழிப்பாக இந்த காடு இருக்கிறபடியால், செழிப்பாக பச்சை பசையிலண்டு இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஆயுதங்கள் இல்லாதபடியாத்தான் இவ்வளவு செழிப்பாக செம்மையா இருக்குது. அதே இடத்துல ஒருவருக்கு அந்த கோடாலின்றது ஒரு கோடாலி ஒரு அழிவுக்கு தான் கூடுதலா பாவிக்கிறது. வெட்டுறது கொத்துறது, ஆனா சில பேர் உரா கொத்தி சமைக்கிறதுக்கும் பாவிக்கிறார்கள். அந்த கூடுதலாதது அது ஒரு ஆயுதம். ஆயுதம் அதை கொத்துறது வெட்டுறது தான் அது பாவிக்கிறது. அப்ப அது ஒருவர் விரும்பி அவருக்கு ஒரு கைப்பிடி செய்யறதுக்கு ஒரு கிளியர் திரைச்சொலி கேட்டால் அவர் வேற யோசனையா தான் இருக்கும். அவர் ஒரு காலத்துல ஒரு பிரச்சனை விறக்கல, வெட்டுவோம் கொத்துவோம்ன்ற எண்ணம் இருக்கு. மாடு காட்டியே அழிக்கிற ஐடியா இருக்கும் அவருக்கு. அந்த யோசனையில அவர் அந்த கைப்பிடிய கேக்குற. அதே மாதிரிதான் நாட்டுல இப்ப சண்டைக்கு காரணமே அணுகுண்ட வச்சிருக்கிறாரு. யூரேனியம் தேவைப்படுது, தேவைன்னு சொல்லி அதை கைப்பற்றுறதுக்கு தான் இந்த சண்டையே நடக்குது. அப்ப அந்த நாட்டுக்கு அவருக்கு யுரேனியத்தை கொடுக்காம விட்டால், அவருடைய அவர்கிட்ட இருக்கிறத வேண்டி கொண்டு எடுத்துக்கொண்டால், சண்டை வாரத்துக்கு அதாவது ஒரு வார் வாரத்துக்கு சான்ஸ் குறைவா இருக்கு.
2: குறைவா இருக்கும்.
3: மற்ற நாடுகள் அயல் நாடுகள் பாதுகாப்பா இருக்கலாம்ன்ற ஐடியால இந்த சண்டையே நடக்கும். அதுதான் உண்மையான இது. ஆனால் ஒரு தீயவனட்டியோ ஒரு பொல்லாத ஆளுட்டியோ ஒரு ஆயுதங்கள் இருக்கிறாது எந்த காலத்திலும் அது ஒரு
2: ஆபத்தான
3: ஒரு பாதுகாப்பு இல்லையா? அதுதான் எல்லா நாடுகளில் உள்ளவர்களும் சிந்திக்கிறார்கள்.
2: சிந்திக்கிறார்கள்.
3: அதுதான் உண்மையான ஒரு இது. அதுதான் அது அவருக்கு கைப்பிடி கொடுத்தால் அவர் எப்பவும் என்ன செய்யக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனா அது உண்மையோ பொய்யோ தெரியாத உண்மையாகவும் கூடாதவனோட தெரிய இல்லை. அப்படி இணைக்கணும் சில பெரிய நாடுகள்.
2: அதனால அவர்கள் கைப்பிடி கொடுக்கவில்லையா?
3: கொடுக்க இல்ல, அதை கொடுக்காம விடுறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: நினைக்கிறீங்க? பார்க்கலாம். நல்ல பதில் தான். உங்களுடைய பாடலும் கேட்டு மாக்கலுங்கள். நன்றி.
3: நன்றி.
2: நன்றி. இந்த பாடல் ஜிவி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில், முத்துக்குமாருடைய வரிகளில், ஹரிச்சரண் மற்றும் பூஜாவினுடைய குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR Tamil HD Hourly News.
4: சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டு வெலிசாரா தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு இருந்த 37 சீன நாட்டினர் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். குறித்த குழுவினர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் விதிகளை மீறி சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். நாடு கடத்தப்பட்ட சீன நாட்டினரில் 6 பெண்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை நாட்டிலிருந்து வெளியே அழைத்துச் செல்வதற்காக 11 சீன பாதுகாப்பு அதிகாரிகளும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தனர். மேலும் இந்த குழுவினர் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:50 மணிக்கு சீன ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 6714 பயணிகள் விமானம் மூலம் சீனாவின் சூன்மிங்கிற்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டில் இதுவரை 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய சமூக மருத்துவர் பிரசில்லா சமரவீர உயிரிழந்த 2 குழந்தைகளும் கொழும்பு மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் நடப்பாண்டில் இதுவரை 25,846 டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. மழை மற்றும் நுழம்புகளின் இனப்பெருக்கத்துக்கு சாதகமான சுற்றுச்சூழல் நிலவுவதே இந்த அதிகரிப்புக்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் MK ஸ்டாலின் சிறப்பான எதிர்க்கட்சியாக தமது கட்சி செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்திருக்கும் MK ஸ்டாலின் கடந்த 5 காலத்தில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கி தமிழகத்தை அனைத்து வகையிலும் உயர்த்தியதாகவும் தெரிவித்தார். தேர்தல் களத்தில் தங்கள் சாதனைகளை சொல்லியே வாக்கு கேட்டதாகவும் மக்களுக்கு செய்து கொடுத்த நலத்திட்டங்கள் தொடர வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்ததாகவும் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து வாக்களித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி எனவும் தெரிவித்துள்ளார். வாக்களிக்காதவர்களுக்கும் மறந்தவர்களுக்கும் சேர்ந்தே ஆட்சி நடத்தியதாக கூறிய அவர் அனைத்து மக்களும் உண்மையாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மனச்சாட்சிப்படி செயல்பட்டதாகவும் தன் சக்தியை மீறி உழைத்ததாகவும் MK ஸ்டாலின் கூறியுள்ளார். தன்னை போன்றே களத்தில் உழைத்த என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கருணாநிதியின் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி. எமது தோளோடு தோள் நின்று கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் நன்றி எனவும் தெரிவித்துள்ளார். என் அரசியல் பொது வாழ்வில் அதிகப்படியான வெற்றியையும் பார்த்துள்ளேன், தோல்விகளையும் சந்தித்துள்ளேன். எனவே லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமல்ல என செயல்படக்கூடியவன் நான். அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும். இதுவரை மக்களுக்கு சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். அல்பர்ட்டா மாகாணம் கனடாவில் இருந்து பிரிவது குறித்து பொது வாக்கெடுப்புக்கான 1,77,732 கையொப்பங்களை பெற்றுவிட்டதாக அமைப்பாளர்கள் கூறிய சில வாரங்களுக்கு பிறகு May 4 அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்தது. அல்பர்ட்டா தேர்தல் ஆணையத்திடம் கையொப்பங்களை சமர்ப்பித்த அமைப்பாளர்கள் தற்பொழுது 3,1,620 கையொப்பங்களை சேகரித்துள்ளதாக கூறினர். இந்த செயல்முறை அல்பர்ட்டா மக்கள் இதில் ஈடுபாடு காட்டுவதையும் இது மக்கள் நலம் கருத்தை தெரிவிக்க விரும்பும் ஒரு பிரச்சினை என்பதையும் காட்டுகின்றது. அனைத்து கோணங்களிலிருந்தும் குறிப்பிடத்தக்க ஆர்வம் இருந்துள்ளது என்று ஸ்டே ஃப்ரீ அல்பர்ட் அமைப்பின் தலைவர் மிட் சில்வெஸ்ட்ரே கூறினார். எட்மண்டனில் இருந்து May 4 இந்த நாள் அல்பர்ட்டா வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் எனவும் கூறினார். பிரிவினை குறித்த பொது வாக்கெடுப்பு கேள்வி December 2025 அல்பர்ட்டா தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அல்பர்ட்டா மாகாணம் கனடாவின் ஒரு பகுதியாக இருப்பதை நிறுத்தி ஒரு சுதந்திர நாடாக மாறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கப்பட்டுள்ளது. இந்த மனு சட்டபூர்வ சட்டப்பூர்வ தேவைகளை பூர்த்தி செய்தால் 2026 பிற்பகுதியில் சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அல்பர்டா முதல்வர் டேனியல் சுமித் கூறியுள்ளார். பொது வாக்கெடுப்பு வாக்குச்சீட்டில் சட்டப்பூர்வ தேவைகளை பூர்த்தி செய்யும் பல வேறுபட்ட கேள்விகளையும் தனது அரசாங்கம் சேர்க்கும் என்று சுமித் முன்னதாக கூறியிருந்தார். மே 4 லேகர் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் மாகாணம் கனடாவிலிருந்து பிரிவதற்கு 23% ஆதரவும் 64% சுதந்திரத்தை எதிர்ப்பதும் கண்டறியப்பட்டது. ஈரானின் தாக்குதலை இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நெப்தலி பெனட் கடுமையாக கண்டித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான ஈரானின் தாக்குதல் யாரையும் ஏமாற்றிவிடக்கூடாது. ஈரான் தனது வலிமையை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தனது பலவீனத்தையே வெளிப்படுத்தி வருகிறது என்பதை அனைவரும் காண முடிகிறது என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானின் ராணுவ மற்றும் நிர்வாக தலைமையகத்தின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அமெரிக்க கடற்படை முற்றுகையின் கீழ் ஈரான் மூச்சு திணறி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
2: CMR Tamil HD 101.3.
1: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 11°C காணப்படுகின்றது. தற்பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 30% காணப்படுகின்றன. உணர்நிலையானது 9°C. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 7°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 11°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 4°C, வியாழக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 9°C காணப்படுகின்றது. வியாழக்கிழமை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
2: 24 துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சினிமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சினிமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அடர்ந்த காடு இருக்குமாம். ஒரு அழகான மிகவும் பச்சை பசையில் என்று ஒரு காடு இருக்குமாம். அந்த காட்டுக்குள்ளே மரங்கள் எல்லாம் மிகவும் பச்சை பசையில் என்று இருக்குமாம். அது மட்டுமின்றி அந்த மரங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குமாம், மிகவும் நல்ல ஒற்றுமையாக இருக்குமாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த காட்டுக்குள்ளே எந்த ஒரு ஆயுதங்களும் வந்து தங்களை தாக்காத மாதிரி பாதுகாத்து கொள்ளுங்களாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு கோடரி ஒன்று இருக்குமாம். அந்த கோடரிக்கு வந்து கைப்பிடி இருக்காதாம். அப்போ அந்த கோடரி சொல்லுமாம், என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் எனக்கு கைப்பிடி இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய மரத்தினுடைய ஒரு கிளையை எனக்கு கைப்பிடியாக கொடுத்தீர்கள் என்றால் நான் உங்களையும் பாதுகாப்பேன். அது மட்டுமின்றி எந்த ஒரு ஆயுதங்களும் வந்து இந்த காட்டுக்குள்ளே வராத மாதிரி நான் அதையும் பாதுகாத்துக்கொள்வேன் உங்கள் எல்லோரையும் என்று சொல்லுமாம். அதை கேட்டு அந்த மரங்கள் வந்து இந்த கோடரிக்கு வந்து உதவி செய்து இருக்குமா, அல்லது இந்த கதையை நீங்கள் உங்களுடைய பாணியில் நீங்கள் நிறைவு செய்யலாம், அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளெல்லாம் மட்டும் அணிவரை. இல்லை, இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை, பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் பாடல் மட்டும் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222.
0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி.
1: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம்.
1: இது கிடைக்கிறது சந்திரன், அப்படி இல்ல?
2: சந்திரன், ஆமாமா, சந்திரன் கிடைக்கிற நல்ல கதைன்னு
1: சொன்னீங்க,
2: கூடாளி கதை. அதனால அந்த கதையை பார்க்கும் போது இந்த காக்கா வடை கதை மாதிரி தான் வரும்போல இருக்கு.
1: காக்கா வடைக்கு சண்டை போட்ட கதையா?
2: ஆமா, அப்படிதான் வரும். நம்பி நம்பி கொடுத்தா இப்ப என்ன எதிர்ப்பு எதிர்பார்க்க வேண்டி வரும்.
1: நம்பி கொடுத்தா
2: இல்ல, புயல்காடு தான் எதிர்பார்க்க வேணும். கூடாளிய நம்பி கொடுக்கறது அது சரியான புத்திசாலிதான் இல்ல,
1: புத்திசாலித்தனம் இல்லை
2: இல்லை
1: இல்லை. அப்ப கொடுத்திருப்பார்களா இல்லையா?
2: என்ன பாடல் தெரிவு? பாடல் தெரிவு வந்து மெல்லற்றிருந்தது கதவில் இருந்து தேடும் கண் பார்வை ரவி கண்ட பாடல்.
1: கண்டிப்பாக SPB ஜானகியினுடைய குரலில் இருக்கிற பாடல் கேட்டு மகளுங்கள். நன்றி.
2: நன்றி ராஜி.
1: நன்றி.
2: வணக்கம் வணக்கம். முன்னு சந்திப்போம்.
1: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 6:17.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வந்தா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
2: நல்ல மேலே பண்ணுங்களை போயிருக்கீங்க?
1: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன். வெண்பா, அங்கே வேலை இல்லையா?
2: ஆமாம்
1: ஆமாம். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு விஜயன் முதலமைச்சர் படம் நிலவேவா. அவளிடமிருந்து நான் காற்று மரம்,
1: நீ காற்று நான் வரம்,
2: நீ காற்று நான் வரம்,
1: நான் வரம். ஆமாம், ஹரிஹரன் சித்ரா பாடி ஒரு பாடு.
2: ஆமாம்,
1: நாங்கள் சொன்ன கதையும் கேட்டீங்களா?
2: ஆமாம் கேட்டேன்.
1: சொல்லுங்க
2: கதை என்ன? அந்த மரங்கள் இந்த மாதிரி பாவம் பார்த்து போடாடி பாவம் ஒரு கிலோ தானே குடுப்பமோடு கொடுத்துருக்குங்க. அப்ப அது கூடாடி வந்த உடனே, கூடாடியா வந்த உடனே அது எல்லா மரத்தையும் விட்ட தொடங்கி இருக்கும். அப்ப மரங்கள் அழிக்க தொடங்கி இருக்கும். அதுக்கு அப்புறம் அது கவலைப்பட்டிருக்குங்களா? இது ஒரு சின்ன உதவிதான் செய்ய விழிக்கிட்டு பிள்ளையான ஆளுக்கு செய்தபடியா ஒரு அழுகிய சந்திச்சிருக்கு. ஆனபடியா அது சின்ன உதவி என்றாலும் ஒரு நல்ல இடத்துக்கு செய்யணும், புளியானாக்களுக்கு செய்யக்கூடாது,
1: ஜோசித்து செய்யணும். அப்படியா?
2: அப்படித்தான்.
1: நாங்க போட்டு போடுற மாதிரி செய்யணும்.
2: ஒரு போட்டுக்கு அணிங்களை விட்டு சும்மா போடக்கூடாது.
1: ஆமா,
2: நல்ல ஆளை பார்த்து போடணும்.
1: கண்டிப்பா நல்ல ஒரு கதை தான், வித்தியாசமான ஒரு கதை சொன்னீர்கள். பார்க்கலாம் இந்த பாடல் ஹரிஹரன் சித்ராவினுடைய குரலில். நன்றி
2: நன்றி
1: நன்றி. வணக்கம், இந்த நேரம் 6:24 நிமிடம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. Tamil Express ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். நம்ம அதிகாரிகளுக்கு எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் மதி. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா
1: இருக்கிறேன். இன்றைக்கு சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
2: இன்றைக்கு பாடல் தெரியும் கிரீடம் படத்துல இருந்து அக்கம் பக்கம் யாரும்
1: இல்லை. அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
2: ஆமா. நான் எப்படி முடிக்க போறேன்னு சொன்னா, கோழ அறுக்கி மரம் பிடி கொடுக்கும். கொடுத்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த காடு என்ன சொல்றது, காட்டுல எல்லாம் பத்தியா கிடக்கும். அதெல்லாம் காடெல்லாம் அப்படி துப்புராக்கி பட்டு போன மரம் எல்லாம் வெட்டி சுத்தி வர வடிவா வேலி எல்லாம் போட்டு கோழாறி அதுக்கு உதவி செய்யும். அதுக்கப்புறம் இன்னும் பாதுகாப்பா இருக்கணும். மனிதனோ மிருகமோ உள்ளுக்கு போக மாட்டோம் வேலியால. கோடாரியும் தனக்கு உதவி செய்தேன்னு சொல்லிட்டு அதுவும் அவைக்கு நன்றி உள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
1: நன்றி உள்ளதா இருக்கும், அப்படி இருக்குமா? கண்டிப்பா.
2: ஆயுதங்களை நீங்க எல்லாம் தீமைக்கு பயன்படுத்தணும் இல்லையே, நன்மைக்கும் பயன்படுத்தலாம்
1: தானே. அப்ப நல்ல ஒற்றுமையாக அவர்களையும் பாதுகாத்து கொண்டு தானும் பாதுகாப்பாக இருக்குது.
2: தானும் பாதுகாப்பா இருக்கும்.
1: வித்தியாசமான ஒரு கதை கொடுத்தீர்கள், நன்றி. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஜிவி பிரகாஷனுடைய இசையமைப்பில், நான் முத்துக்குமாரனுடைய வரிகளில், சாதனா சர்க்கம் குரலில். ஒழிக்கும் நேரம் 6:32.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் காய்க்கிறன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல ஒரு நாள்ல பின்னேற வந்து எங்களை மகள் வீட்டுறதுக்கு நன்றி,
1: நன்றி.
2: இன்னைக்கு பாட்டு வந்து நதி படத்துல வந்து முகம் பார்த்து அந்த பாட்டு கேட்போம். மற்றது என்னுடைய என்னோட ஒர்க் பண்ற நல்ல ஒரு பையன், அவர்கிட்ட பேர் வினோ பாய். அவர் பிறந்த நாளை கொண்டாடுறார், நீடுவாழ் வாழ்த்தி கொண்டு. மற்றது இன்னைக்கு என்னுடைய மனைவின்ற ஒரு ஒன்று விட்ட தம்பி, அம்மாண்ட தங்கச்சியின் மகன், அவர்கிட்ட பேர் பத்தன். அவர் ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல ரொம்ப 25 முப்பது வருஷம் இறந்துட்டார், ஒரு யங் வயதுலயே.

0: அவற்றை நினைவு நாள் அன்றைக்கு கதை நினைவு கொண்டு பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள் திருமணம் கொண்டாடுறாக்கள் வாழ்த்திக்கொண்டு பிறகு கூட கதைக்கு வருவோம். இந்த நான் மற்ற பக்கம் இந்த மரங்கள் எல்லாம் சரியான நல்ல அறிவுள்ள தாவரம் உண்டு. மரங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய நாடே உலகமே செந்தளிப்பா இருக்கு.
1: கண்டிப்பா
0: சரியோ, உலகத்துல பெரிய காடுங்க பிரேசில்ல இருக்கு, அந்த காடுகள் எல்லாம் அழிக்க விடும். அது மாதிரிதான் கனடாலையும் வந்து அந்த கிரீன் பெல்ட் இருக்கு, ஒன்றையும் அழிக்க விட மாட்டோம். மற்றது எங்க வீடுகள் கட்டினாலும் கட்டாயம் முன்னுக்கு மரங்கள் நட்டுக்கொண்டே போயிடும். சரியோ,
1: அப்போ
0: மரங்களுக்கு தெரியும் தங்களை பாதுகாக்க அப்படின்னு மரத்தை சொல்லி இவர் யாரு கதவுறார், நாங்க மரத்தை மரத்தை கொடுக்க அவர் அதை போட்டுக்கொண்டு எங்களையே வெட்டி ஆக்களையும் வித்து தள்ளிடுறாருன்னு போட்டு கொடுக்க மாட்டோம்,
1: கொடுக்க மாட்டார்கள். தாங்களே கொடுத்தால் அவர்கள் அவர் வந்து தங்களை வெட்டி விடுவார்கள்
0: என்று.
1: நல்ல பதில் தான், பார்க்கலாம். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 6:39.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: மாலை வணக்கம். நான் சுதா. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் அதே சுகமா இருக்கிறோம். எனக்கு வந்து நான் சொன்னதே சட்டம் அந்த படத்துல இருந்து ஒரு தேவதை வந்தது அந்த பாட்டு.
1: ஆமாம், எஸ்பிபி ஆஷா போஷல் பாடிய ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய வணக்கம். நான் பிரசோதனம் கேக்குறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் இல்ல மாற்றி ஆகிறேன். நன்றி. சொல்லுங்க
1: சொல்லுங்க, உங்களுடைய மகிழ்ச்சியுடன் என்ன பாடல் தெரியும்?
2: நான் இந்த பாடல நைக்கவே இந்த மனசு சிரிச்சுதான் இந்த பாடல். என்ன எம் மனசு உலகம் இருந்து எம் மனசு அந்த பாடல் காடுகள் வந்து இயற்கை தானே, இறைவனால் உருவாக்கப்பட்ட கோடாரி வந்து செயற்கை, அது மனுஷனால் உருவாக்கப்பட்ட. அப்ப ரெண்டுக்கும் கைதான் இருக்குது, இந்த இயற்கை செயற்கை. அப்ப கோடாரிய பார்த்து இது காடுகள் சொல்லி இருக்கு, நாங்கள் இங்கே அன்பா வாழ்றோம், இயற்கையான அன்பு. நீயும் நல்லவன் என்றா, நீயும் வந்து யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். ஆனா உன்னை உருவாக்கியது மனிதன். அப்ப மனிதன் வந்து தன் தேவைக்கான தேவை மற்ற நான் உன்னை கொண்டு எங்களை அழைச்சிருவான். இப்ப எந்த காதல் வந்து மாதிரி இப்ப எத்தனை பேர் அதை அழிக்கிறது முயற்சி, அதே போல அப்படி இயற்கையாக இந்த அன்புகளை வந்து யாராவது தெரியும் தானே, எப்போ நல்ல அன்புகளை ஒரு சதி செய்து அழிப்பார்கள் தானே. அதே போல சொல்லுவேன், நீ நல்ல கோடாரியத்துல நீ நல்லது, ஆனால் ஆனா அந்த உன்னை உருவாக்கிய மனிதந்த கையில நீ அகப்பட்டால் அவன் இல்ல எங்களை எல்லாம் அழைத்து விட்டோம். அதிலும் பார்க்க உனக்கு நாங்க உதவாமல் இருக்கிறான் நல்ல
1: உதவாமல் இருப்பதே நல்லது.
2: நல்ல நல்லது
1: நல்லது. சூப்பர், நல்ல பதில் தான். பார்க்கலாம். நன்றி
2: நன்றி நன்றி. நான் கண்ணீர் யோசிச்சல சொன்ன பதில் என்ன
1: அப்படியா? நன்றி நன்றி. இளையராஜாவினுடைய இசையமைப்பில் சரவணனுடைய வரிகள் வந்த பாடல், ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரீநிசா இணைந்து பாடிய ஒரு பாடல் அளிக்கும். இந்த நேரம் 6:54 நிமிடம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: CMRின் மனத்தியால செய்திகள்.
4: மனத்தியால செய்திகள்
5: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
6: சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டு பெலிசாரா தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு இருந்த 37 சீன நாட்டினர் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். குறித்த குழுவினர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் விதிகளை மீறி சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். நாடு கடத்தப்பட்ட சீன நாட்டினரில் 6 பெண்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை நாட்டிலிருந்து வெளியே அழைத்துச் செல்வதற்காக 11 சீன பாதுகாப்பு அதிகாரிகளும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தனர். மேலும் இந்த குழுவினர் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:50 மணிக்கு சீன ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 6714 பயணிகள் விமானம் மூலம் சீனாவின் சூன்மிங்குக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டில் இதுவரை 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய சமூக மருத்துவர் பிரசில்லா சமரவீர, உயிரிழந்த 2 குழந்தைகளும் கொழும்பு மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் நடப்பாண்டில் இதுவரை 25,846 டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. மழை மற்றும் நுழம்புகளின் இனப்பெருக்கத்திற்கு சாதகமான சுற்றுச்சூழல் நிலவுவதே இந்த அதிகரிப்புக்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்த திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் MK ஸ்டாலின் சிறப்பான எதிர்க்கட்சியாக தமது கட்சி செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்திருக்கும் MK ஸ்டாலின், கடந்த 5 காலத்தில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கி தமிழகத்தை அனைத்து வகையிலும் உயர்த்தியதாகவும் தெரிவித்தார். தேர்தல் களத்தில் தங்கள் சாதனைகளை சொல்லியே வாக்கு கேட்டதாகவும் மக்களுக்கு செய்து கொடுத்த நலத்திட்டங்கள் தொடர வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்ததாகவும் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து வாக்களித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி எனவும் தெரிவித்துள்ளார். வாக்களிக்காதவர்களுக்கும் மறந்தவர்களுக்கும் சேர்ந்தே ஆட்சி நடத்தியதாக கூறிய அவர், அனைத்து மக்களும் உண்மையாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மனச்சாட்சிப்படி செயல்பட்டதாகவும் தன் சக்தியை மீறி உழைத்ததாகவும் MK ஸ்டாலின் கூறியுள்ளார். தன்னை போன்றே களத்தில் உழைத்த என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கருணாநிதியின் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி. எமது தோளோடு தோள் நின்று கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கும் நன்றி எனவும் தெரிவித்துள்ளார். என் அரசியல் பொது வாழ்வில் அதிகப்படியான வெற்றியையும் பார்த்துள்ளேன், தோல்விகளையும் சந்தித்துள்ளேன். எனவே லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமல்ல என செயல்படக்கூடியவன் நான். அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும். இதுவரை மக்களுக்கு சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். அல்பர்ட்டா மாகாணம் கனடாவில் இருந்து பிரிவது குறித்து பொது வாக்கெடுப்புக்கான 177,732 கையொப்பங்களை பெற்றுவிட்டதாக அமைப்பாளர்கள் கூறிய சில வாரங்களுக்கு பிறகு May 4 அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்தது. அல்பர்ட்டா தேர்தல் ஆணையத்திடம் கையொப்பங்களை சமர்ப்பித்த அமைப்பாளர்கள் தற்பொழுது 3,1620 கையொப்பங்களை சேகரித்துள்ளதாக கூறினர். இந்த செயல்முறை அல்பர்ட்டா மக்கள் இதில் ஈடுபாடு காட்டுவதையும் இது மக்கள் நலம் கருத்தை தெரிவிக்க விரும்பும் ஒரு பிரச்சினை என்பதையும் காட்டுகின்றது. அனைத்து கோணங்களிலிருந்தும் குறிப்பிடத்தக்க ஆர்வம் இருந்துள்ளது என்று ஸ்டே ஃப்ரீ அல்பர்ட் அமைப்பின் தலைவர் மிட் சில்வெஸ்ட்ரே கூறினார். எட்மண்டனில் இருந்து May 4 இந்த நாள் அல்பர்டா வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் எனவும் கூறினார். பிரிவினை குறித்த பொது வாக்கெடுப்பு கேள்வி December 2025 அல்பர்டா தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அல்பர்டா மாகாணம் கனடாவின் ஒரு பகுதியாக இருப்பதை நிறுத்தி ஒரு சுதந்திர நாடாக மாறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கப்பட்டுள்ளது. இந்த மனு சட்டப்பூர்வ தேவைகளை பூர்த்தி செய்தால் 2026 பிற்பகுதியில் சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அல்பர்டா முதல்வர் டேனியல் சுமித் கூறியுள்ளார். பொது வாக்கெடுப்பு வாக்குச்சீட்டில் சட்டப்பூர்வ தேவைகளை பூர்த்தி செய்யும் பல வேறுபட்ட கேள்விகளையும் தனது அரசாங்கம் சேர்க்கும் என்று சுமித் முன்னதாக கூறியிருந்தார். May 4 லேகர் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் மாகாணம் கனடாவிலிருந்து பிரிவதற்கு 23% ஆதரவும் 64% சுதந்திரத்தை எதிர்ப்பதும் கண்டறியப்பட்டது. ஈரானின் தாக்குதலை இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நெப்தலி பெனட் கடுமையாக கண்டித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான ஈரானின் தாக்குதல் யாரையும் ஏமாற்றிவிடக்கூடாது. ஈரான் தனது வலிமையை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தனது பலவீனத்தையே வெளிப்படுத்தி வருகிறது என்பதை அனைவரும் காண முடிகிறது என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானின் ராணுவ மற்றும் நிர்வாக தலைமையகத்தின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அமெரிக்க கடற்படை முற்றுகையின் கீழ் ஈரான் மூச்சு திணறி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
2: CMR தமிழ் HD 101.3.
3: மணத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 12 °C காணப்படுகின்றது. தற்பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 30% காணப்படுகின்றன. இன்று 9 அது 60% உயர்கின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 10 °C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 7 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 11 °C, நாளைய இரவு பொழுது வெப்பநிலையாக 4 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 9 °C காணப்படுகின்றது. வியாழக்கிழமை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.
3: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 வரை கேட்டு மகளிலாம். தொடர்ந்து 8 9:30 வரை நீங்கள் சீமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகளிலாம். 8 வரை பாடல் கேட்டு மகள விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 1664-6422.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
3: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அடர்ந்த காடு இருந்ததாம். அந்த காட்டுக்குள்ள மரங்கள் எல்லாம் மிகவும் பச்சை பசையில் என மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து இருந்ததாம் அந்த மரங்கள் எல்லாம். அந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு ஆயுதங்களுமே செல்லாதபடி தங்களை தாக்காதபடி பார்த்து கொண்டுதாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த காட்டுக்குள்ள ஒரு கோடரி இருந்ததாம். அந்த கோடரிக்கு வந்து கைப்பிடி இல்லையாம். அப்ப அந்த கோடரி சொல்லிச்சாம் அந்த மரங்களை பார்த்து, நீங்கள் என்ன பார்த்து பயப்படாதீர்கள், ஏனென்றால் எனக்கு வந்து கைப்பிடி இல்லை, ஏ, அதனால நீங்க வந்து உங்களுடைய மரத்தினுடைய ஒரு கிளையை எனக்கு கைப்பிடியாக கொடுத்தீர்கள் என்றால் நான் உங்களையும் பார்த்துக் கொள்வேன். அது மட்டுமின்றி இந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு ஆயுதங்களும் வராதபடி உங்களை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லிச்சேன். அதை கேட்டு அந்த மரங்கள் என்ன செய்திருக்கு? அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்க கேட்டு மகிழலாம். இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியிலும் நிறைவு செய்யலாம். இல்லை, எனக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பமில்லை, பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி 416-6642-22

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மூர்த்தி மிஸ்ஸால இருந்து, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கிறேன். கேட்டீங்க, எல்லாம் குடிக்கிறீங்களோ?
1: ஆமாம். தாங்கள்?
2: தாங்கள் எள்ளு பாக்கு சாப்பிட்டு இருக்கிறேன்.
1: ஆஹ, நல்லது நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
2: காதலுக்கு மரியாதை இல்ல படத்துல இருந்து.
1: ஆஹ,
2: என்னை தாளாட்ட வருவாளோ அந்த பாட்டை கேட்போம்.
1: அந்த பாடலை கேட்போம். அந்த பாடல் ஹரிஹரன் பவதாரணி பாடி ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 7:10.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
3: செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கோம்.
0: சூப்பர்.
3: நீங்கள் செலிப்ரேட் பண்ணியா?
0: நாங்களும் செலிப்ரேட் பண்றோம், ஆனால் இன்னும் முடிவு வடிவாக தெரியவில்லை. எப்படி மாறும் என்று தெரியாது.
3: மாறத்தான் வேணும்.
0: மாறத்தான் வேணும்.
3: என்ன
0: பாடல் தெரிவு?
3: முந்தானை
0: முடிச்சில் இருந்தாமாம். SPB ஜானகி பாடிய ஒரு பாடல் கேட்டு மக்களுங்கள். நன்றி.
3: நன்றி அம்மா.
0: அழைக்கும் இந்த நேரம் 7:17.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ரஜி சாரா,
4: எப்படி இருக்கிறீங்கள்?
5: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
4: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி
5: நன்றி.
4: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
5: எனக்கு வந்து பச்சை உடுத்திய காடு வனமகள் அடுத்து போடுங்க.
4: வனமகள் இருந்து பச்சை உடுத்திய காடு. ஆமாம், கேட்டு மாக்கிழுங்கள். நன்றி.
5: என் கேள்வி
4: சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
5: அது வந்து நான் நினைக்கிறேன், தனிய ஒரு கோடாரி இருந்தது, புடி இல்லாம என்ன புடி இல்லாம
4: இருந்தது.
5: அந்த அனுபவம் இருக்கு, அந்த மரங்கள் பார்த்துருக்கு. அதாவது ஒரு வேடன் வந்து அந்த கோடாரியால மரங்களை வெட்டும் பொழுது அந்த ஏதாவது பிடி வந்து உடைந்து இருக்கலாம், போட்டுட்டு போயிருக்கலாம். அந்த அதனாலதான் அந்த காட்டுக்குள்ள இந்த ஆயுதமும் வராமல் அவர்கள் பாதுகாத்தார்கள். அதனால் இந்த கோடாலி வந்து அதுக்கு அது கேட்டு அல்ல, எனக்கு ஒரு பிடிக்கா, நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் என்று அது நம்பாது அந்த ஆயுதத்தை. என்று அவர்கள் பார்த்தது அதே சின்ன வயசுலேயே ஏதோ இப்ப பெரிய அடர்ந்த காடாவி, அதனால அதை கொடுக்க மாட்டார்கள் அந்த மரங்கள். இல்லை, உன்னை நம்ப முடியாது, தரமாட்டேன் அப்படின்ட்டு.
4: உன்னை நம்ப முடியாது, நாங்கள் தரமாட்டோம், நம்பினா நீ எங்களை கொலை செய்திடுவா.
5: அப்படி முதல்ல கொலை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அது உடைந்திருக்கும். அந்த விவசாயி போட்டு போயிருப்பான், மரம் வெட்டி மரம் வெட்டி.
4: பழைய அனுபவத்தில் அப்படியா?
5: அதனால கொடுத்திருக்க மாட்டார்கள்,
4: கொடுத்திருக்க மாட்டார்கள். நல்ல பதில் தான் பார்க்கலாம். நன்றி
5: நன்றி
4: நன்றி. இந்த பாடல் வந்து மதன் காக்கியினுடைய வரிகளில் வந்த பாடல். அபை மற்றும் ஹரணியின் குரல். ஒழிக்க வந்த நேரம் 7:24.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் மரியாதைக்கு எப்படி இருக்கீங்க ராஜி?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். சரியா 1.5 மணிக்கு
1: நன்றி. காத்திரம் இந்த அமைக்கு மிக்க நன்றி.
2: வீட்டை வந்து எல்லாம் குடிக்க முடிஞ்சது.
1: நன்றி நன்றி.
2: மறந்துவனீங்களோ தெரியா?
1: அப்படி எல்லாம் இல்லை. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு வேட்டக்காரன் படத்துல இருந்து புளியுறும்புது புளியுறும்புது அந்த பாட்டு, மற்றது அந்த அந்த அந்த கோடாளிக்கு அந்த மச்சாக்கள் சொன்ன பதில் மாதிரி தான் அந்த அது அந்த காட்டில் இருக்கிற மரங்கள் மரத்தை கொடுத்தா தங்களையே அழைச்சிடும் சொல்லி அதுக்கு
1: சம்மதித்திருக்க மாட்டார்களா?
2: மாட்டார். பொண்ணு கொடுத்து அடி வாங்கின மாதிரி தாங்களே கொடுத்து தாங்களே அழைக்க விரும்ப.
1: ஆமா, அதனால் கொடுத்திருக்க மாட்டார்கள். நன்றி நன்றி. முதலில் காத்திருந்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பாடல் கேட்டு மகளுங்கள் சொல்லுங்க.
2: நாளைக்கு அடுத்து நல்ல பேச்சு கொடுக்கணும் நினைச்சுக்கலாம். மறந்து போனா உடக்கணும் சேர்ந்து விருந்தம் வெயிட் பண்ண மாட்டேன். வெயிட் பண்ணும் புத்தகம் வந்து.
1: நன்றி நன்றி.
2: ஓகே சார் ராஜி.
1: இந்த பாடல் அனந்து மற்றும் மகேஷ் விநாயகம் அவருடைய குரலில் ஒலிக்கும். 7:31 நிமிடம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் லலித் கலக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் லலித், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம்.
0: இன்று என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு பூவே உனக்காக திரைப்படத்துல இருந்து சொல்லாமலே சொல்லாமலே யார் பார்த்தது, அந்த பாடகம்
0: யார் பார்த்தது சொன்னா தானே பாப்பாரு, சொல்லாமல் எப்படி
2: ஒரு டைப்பான மரம் யோசிக்கும் இப்படி, இப்ப நாங்களே புள்ள கொடுத்து அடிவன்ற மாதிரி இப்ப இத கொடுத்து நாங்களே எங்களே அவன் வெட்டி போடுவான்னு சொல்லி மற்றவங்க பட்டு போற மரம் இருக்கு தானே.
0: வித்தியாசமான கதை தான் பார்க்கலாம். நன்றி தொடர்பு இணைந்தமைக்கு
2: நன்றி.
0: நன்றி. இந்த பாடல் ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா குரலில் ஒலிக்கும். நேரம் 7:37.
3: யார் பார்த்தது நெஞ்சோ

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல். டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்மா சுவனிங்க, எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட நேர்த்தியை கேட்டு சந்தோஷமா இருக்கேம்மா.
1: சூப்பர். சொல்லுங்களே, என்ன பாடல் தெரியுது?
2: நண்பன் படத்துல இருந்த பாட்டுமா.
1: என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சி, அதுவா?
2: ஆமாம்மா.
1: ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் ஹிரேஷ் மற்றும் சுஜித் அவர்களுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 7:43.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜதேவ், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லமா இருக்கும் ப்ரோ.
0: சொல்லுங்களேன், எனக்கு என்ன பாடல் தெரியும்?
4: எனக்கு இன்னைக்கு சிவகாசி படத்தில் நினைக்கிறேன், வாடா வாடா தோழ, அந்த பாடல்.
0: வாடா வாடா தோழ, ஆமா, சங்கர் மகாதேவன் பாடிய ஒரு பாடல்.
4: ஆமா, நாங்கள் தம்பி, நாங்களே அடி வேண்ட விரும்பம் இல்ல. நீயே கொண்டந்த வீடம் கொண்டந்து பெட்டு பட்டு காயப்பட்டுதான் கிடக்குற, எங்களை அடிக்க வந்தா நீ இதுல கிடக்குற, திருப்பி நாங்கள் உங்களை உனக்கு உயிர் வேற விரும்பவில்லை என்று
0: சொல்லிட்டு
4: மண்ணோட மண்ணா போவோம்,
0: மண்ணோட மண்ணாகப்போ, நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை.
4: உனக்கு
0: நாங்கள் ஹெல்ப் பண்ணி, உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம்னா நீ திருப்பி என்ன கடிச்சிடுவ, பலமாக அடிச்சிடுவ, அப்ப வேண்டாம்.
4: ஆமா, புல்லுக்கு பல்ல கொடுத்து பார்க்க நாங்கள் விரும்பவில்லை.
0: ஆமா ஆமா, நல்ல பதில் தான், பார்க்கலாம். நன்றி
5: என்ன
0: பாடல்
5: தெரியுது?
0: பாடலும் பெறும். நன்றி.
5: நன்றி ராஜி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க தவம்?
6: நான் நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். நன்றி. என்ன பாடல் தெரியும்?
6: கோச்சடியா படத்தை மெதுவாகத்தான் மெதுவாகத்தான்.
0: ஆமாம், உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி.
6: ஹலோ.
0: ஆமாம் சொல்லுங்க.
6: காடு இன்னொரு நாட்டிலேயும் காடு இருக்கும்,
0: கண்டிப்பா
6: காடு இருந்தா தான் மிருகங்கள் அங்க வாழ்றது,
0: கண்டிப்பா.
6: ஓகே, மிருகங்கள் காடு அழிக்க கூடாது,
0: அழிக்க கூடாது. சூப்பர், நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நானும் அதே சுகமா இருக்கேன்.
0: தெரியும் பாடல்?
7: பாடல் வந்து சேதுபதி படத்துல இந்த கொஞ்சி பேசியிருக்கணும் பாடல். அந்த பாடல் இந்த இதுக்கு வந்து அந்த மரங்கள்லாம் கேட்டிருக்கோம், வாழையடி வாழையா 10 ஜெனரேஷன் நீனும் அப்படியேதான் இருக்க, உனக்கு காம்பு இல்லாம நீ பாட கிடைக்கிற, நாங்களும் இப்படித்தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப எதுக்கு புதுசா ஒரு ஞானோதயம் வந்து வந்து கேதர உன்ன பாதுகாக்கிற என்ன பாதுகாக்கிறேன், நாங்க ஒண்ணு சொந்த காசுல சூனியம் வச்சுக்க விரும்பல, நீ நீயாவது நான் நானாவே இருக்கோம், அப்படியே இருப்போம், நாளைக்கு உனக்கு கொடுத்து திருப்பி கொஞ்சம் அப்புறம் வெட்டி பாக்குறான்ப்பா, எப்படி நல்லா வெட்டி தான் பாக்கணும்ப்பா, எப்படி இருக்கேன்னு பாப்பா, அப்படி அப்படியே அப்படியே அப்படியே எங்களே சாச்சிருவேன், அதனால சொந்த காதல சூனிய வேண்டாம், நீ நீயாவது நான் நானே, அதான் எல்லாருக்கும் உனக்கும் நல்லது எனக்கு நல்லது நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி
0: வச்சிருக்கோம். சொந்த செலவில் எனக்கு சூனியம் வேண்டாம்.
7: ஆமா, சொந்த காதல சூனிய
0: வேண்டாம்
7: அப்படின்னு. அதான் அந்த மாதிரிதான் ஒருத்தன் வந்து திடீர்னு என்ன பண்ணா, வேலையிலேருந்து வந்தான் பன்னாட்டி கேட்டேன், நீங்க ரொம்ப டயர்டா வந்துருக்கீங்க, கை கால உங்களுக்கு நடுங்குது குளிர்ல, அதனால அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணு சொன்னீங்களா, அந்த பணத்தில் என்கிட்ட கொடுங்க, நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் டெபாசிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பொண்ணுகிட்ட கேட்பான். வேணா வேணா, நான் காலை அங்கே நான் வந்து எண்ண மாட்டேன், கை நடங்கால அங்கே மிஷின் தான் எண்ணும், கவலையை வேண்டாம், நாளைக்கு நான் போக வச்சுக்க, நீ வீட்டில் ஏறுமா நல்லபடியாக இருமா, நானே ஏன் நான் வேலையை பார்த்துட்டு நீ உழைய பாருன்னு சொல்லி வச்சிருப்பான். என்ன இவன் இங்கே இவன் அக்கௌண்ட்டில் போன அவன் அக்கௌண்ட்ல போட்டுருவோம், அது தெரிஞ்சது. அதனால தான்
0: இது பல வீடுகளில் நடக்கும். ஆமா, நல்ல பதில் தான். நன்றி
7: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் காசி, நான் கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
8: சோமா இருக்கணும், நல்லா இருக்கணும்.
0: சூப்பர். சொல்லுங்க, என்ன பாடு தெரியுது?
8: இன்னைக்கு எங்களோட தோழரோட 50 வருஷம் முடிவு என்ன காலம் நடந்து 51வது வருஷத்துல சுதந்திர நாளையில ஏன் இந்த கேள்வி கேட்காத வாழ்க்கை இல்லையா? அந்த 1000 ராமச்சந்திராண்ட படத்துல இருந்து வந்தவட 1000
0: பாடிய பாடு.
8: ஓ, அவரும் 7 அமுதம் நடித்த படம் அதுதான்.
0: நல்லது, உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி.
8: நான் அக்கா தானே, நான் வெளியே
0: சொல்றேன். நன்றி
8: நன்றி தாய்.
0: நன்றி. ஆமாம், தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
9: ஆலோசனைகளும் இலவசம்.
3: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661 416-475-4661
10: Everything okay? No problem and dinam.
11: Bar kalamu closing da adikira nadik.
12: The customer you're trying to reach is not available.
3: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
10: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
11: செல்லம் இல்லடா, செல்வம்.
10: சரி சரி.
13: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD.
14: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
15: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
14: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000.
16: பொன்னின் மதிப்பை காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262 LICO.
17: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
18: இல்லடா.
17: ஹலோ, காசு வந்ததாடா?
18: இன்னும் வரல காசு.
17: காசு வந்துச்சா?
18: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
19: What's happening? So sad.
20: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: மாம் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களிடம் ஒரு கதை சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பெரிய அடர்ந்த காடு ஒன்று இருந்ததாம். அந்த காட்டில் வந்து நிறைய மரங்கள் பச்சை பசையில் என்று இருந்ததாம். அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்து வந்ததாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு ஆயுதங்களும் வராதபடி அந்த காடு இருந்ததாம். தங்களுடைய தங்களை எதுவும் செய்யாதபடி அந்த காடு இருந்ததாம். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே ஒரே ஒரு கோடரி மட்டும் இருந்தால் அந்த கோடரிக்கு கைப்பிடி இல்லையா. அப்போ அந்த கோடரி சொல்லிச்சாம், என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் எனக்கு கைப்பிடி இல்லை, அதனால் நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். நீங்கள் வந்து உங்களுடைய மரக்கிளையினுடைய கிளையொன்று எனக்கு தடிய ஒரு என்னுடைய கைப்பிடியாக நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நான் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன். அது மட்டுமின்றி இந்த காட்டுக்குள் எந்த ஒரு ஆயுதங்களும் வராதபடியும் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லித்தான். இதை நீங்கள் தொடர சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இணைந்து சிறப்பித்து அமைக்க மிக்க நன்றி. எங்களுடைய அழகான பதில்கள் கூறியிருந்தீர்கள், நன்றி. என்னவென்றால் அந்த மரங்கள் என்ன செய்தென்றால் அதுகள் நினைச்சது இந்த கோடரிக்கு வந்து தாங்கள் உதவி செய்யலாம் சொல்லி நம்பி அந்த கைப்பிடிக்கு வந்து அந்த கோடரிக்கு தங்களுடைய கைப்பிடியை கொடுக்குது. அதுகள் என்ன நினைக்கிறேன்னா, இது நம்மளில் ஒருவனாக தான் இருக்கிறான் என்று நினைத்துட்டு அது உதவி செய்யுது அந்த கோடரிக்கு. அப்படி உதவி செய்யும் பொழுது அந்த கோடரி என்ன செய்யுது, அந்த கோடரியின் குணம் என்ன செய்யுது, அது ஒரு ஒரு குப்பை பொருளாக இருந்த கோடரி வந்து அதுக்கு மறுபடியும் அது வந்து கைப்பிடி கிடைத்தோன்னு ஒரு ஆயுதமாக மாறுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மரங்களை வந்து அந்த கோடரி வந்து மரங்கள் நினைக்கிறது கோடரி வந்து தங்களை பாதுகாக்க முடியும் நம்புது. ஆனால் கோடரியின் இயல்பு நிலை இயல்பு என்ன, அது மரங்களை விட்டுறதுதான் அதனுடைய இயல்பு. அப்போ அது கைப்பிடி கிடைச்சதும் அது என்ன செய்யுதுன்றா, அந்த மரங்கள் ஒவ்வொன்றையுமே வெட்ட ஆரம்பிக்குது. மரங்களுக்கு அழுகையும் வந்து விட்டது. என்ன ஒன்று நம்பித்தானே நாங்கள் இப்படி செய்யணும், நீ ஏனங்களுக்கு இப்படி செய்கிறாயென்ற அதுகள் கேட்ட பொழுது அந்த கோடரி என்ன சொல்லிச்சிருந்தா, சிரித்து கொண்டே சொல்லிச்சா, முட்டாள்தனமாக இருந்தது உங்களுடைய தவறு தான், என்னுடைய தவறு இல்லை, அது உங்களுடைய தவறு தான். அப்போ இதே போல தான் நாங்களும் என்ன செய்கிறோம்டா, நாங்களும் நிறைய பேர் என்ன செய்கிறோம், எங்களுடைய ரகசியங்களை வந்து நம்பி மற்றவர்களிடம் நாங்கள் சொல்கின்றோம். அப்படி சொல்லும் பொழுது மற்றவர்கள் அந்த நாங்கள் நம்பி சொல்கிற ஒரு விடயங்களை வந்து அது நமக்கு துரோகமாக தான் கடைசியாக கிடைக்கும். அது நம்பிக்கை துரோகமாக நிறைய பேர் செய்வார்கள். அது வந்து நான் எல்லாரும் அப்படி சொல்வார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை, ஆனால் அப்படியும் ஒரு சிலர் செய்கின்றார்கள் தான் என்று நான் நினைக்கின்றேன். அப்படித்தான் நடக்கின்றது இந்த உலகத்தில். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
21: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம் டீன் கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
22: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
23: 905-270-8800
22: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
0: அடுத்து வரும் மனத்தியாளத்தில் நேயர் தேவகுமார் தவம் பவான் மற்றும் ரமேஷ் மற்றும் காசிநாதன் அவர்களுடைய பாடல் அடுத்து வரும் மனத்தியாளத்தில் இடம்பெறும். தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் 9:30 மணி வரை சிஎம் தமிழ்ச்சி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 4162924050.
24: அதற்கு முன்பதாக எனது பெயர் நவச்சந்திரன். என்னை பற்றிய அறிமுகம் தேவையில்லை. நான் இதற்கு முதல் ஒரு முறை இங்கு பங்கு பற்றி பாடியுள்ளேன். இப்பொழுது சாலினி அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்.
25: தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சாலினி. சிறந்த பாடகின்னு சொல்லி ரொம்ப பில்டப் கொடுத்துட்டீங்க அண்ணா. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னாக்கா நான் இங்கே நின்று இப்போ பேசுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடியோவில் வந்து லைவாக பாடுறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த டிவியில் பாடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த டிவிஐ நிர்வாகத்திற்கும் சிஎம்ஆருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. எங்கள் பாட்டை நீங்கள் எல்லோரும் கேட்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அண்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் லைவாக டமல் விஷன் இன்டர்நேஷ்னல் சாரி இந்த ப்ரோக்ராமை டிவிஐ ஹெச்டி டெலிவிஷன் சிஎம்ஆர் 101.38 தமிழ் ஹெச்டி ரேடியோவில் கேட்கலாம் அண்ட் டமல் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் லைவாக பார்க்கலாம். உங்கள் காமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், உங்கள் கால்ஸ்க்காகவும் வெயிட் பண்ணுறோம். எங்களோட நீங்கள் இந்த ஷோவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.
24: ஆம், நீங்கள் உங்களுடைய அழைப்புகளை ஏற்படுத்தி எங்களுக்கு உற்சாகத்தையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். நீங்கள் அந்த கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-292-9259.
25: That's 416-292-4059.
24: இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு நீங்கள் உங்களுடைய அழைப்புகளை ஏற்படுத்தி இந்த நாங்கள் பாடப்போகும் பாடல் என்னவென்பதை நீங்கள் கண்டுபிடித்து எங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் ஒரு சில குழுக்கள் தருவோம், அதை நீங்கள் கேட்டு என்ன பாடல் நீங்கள் கண்டுபிடித்து எங்களுக்கு சொல்லலாம். இப்பொழுது நாங்கள் முதலாவது பாடலை பாடப்போகின்றோம். அதற்கு முன்பதாக இரண்டாவது பாடலுக்குரிய ஒரு சில குழுக்கள்
25: இந்த பாட் அதாவது அடுத்த பாட்டு வந்து ஒரு பூவை தேடி ஒரு தேடல்ல அந்த பாட்டு வந்து இதாயிருக்கு இளையராஜாவோட இசையில.
24: ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தர்மபத்தினி, இளையராஜா ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடல், அவரே இசையமைத்து பாடியது. ஒரு பூவை தேடிய ஒரு பாடல். இப்பொழுது நாங்கள் முதலாவது பாடலுக்கு செல்ல இருக்கின்றோம்.